0: வேலாயுதம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 37 நிமிடம்.
1: வசந்தம் FM

பையா திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக இங்கிலிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை மாத்திரந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு வெள்ளுவத்தில் கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காகவும் பாட திரும்ப கேட்டுக்கிறாங்க. அட்டன்லிருந்து கோபு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாங்கிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பனாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு சண்முகவேல், புஷ்பமணி, ரமேஷ், நிதிஷ் மற்றும் உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஷக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை இப்பொழுது வணக்கம். மழையில் நனைந்து கொண்டே நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானும் உயர்ந்த அருணசுதன் வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்படி இருந்து ஷாலினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தெகிவல ஷாலினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளின் அணிந்த ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. சுப யோகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஐயக்கா அன்பான இனிய காலை நேர வணக்கம். எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜன் மற்றும் உறவுகள் யாவருக்கும் நல்லதொரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிளத்கோபட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. மட்டுக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பண்டாரவளியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இன்றைய தினம் பண்டாரவளியை சேர்ந்த கிஷாந்தன் தன்னுடைய 22வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா வினோதன், அம்மா பிரேமலதா மற்றும் தம்பி ரோஷன், சபினாஸ் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்த மிகம் சார்பாக கிஷாந்தன் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதே போன்று நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல் வருகிறது. ஜில்லுன ஒரு காதல் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் நரேஸ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ் இசையில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்து 1 நிமிடம்.

திரைப்படத்துக்காக சுஜாதா மோகன் மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடியோர் இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்து 9 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அதே போல 0312 775 111 என இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். கடவுளிருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இன்றைய நாள் நல்ல பிள்ளை சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நுவரலியா லவுக்களில இருந்து நாகராணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம். கோவை பூக்கடையில இருந்து மணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? பாடல் தேர்வுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ் மகாரமிழ்ந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு பசனையூர்ல இருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பவானி சந்திர கலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தப்பலை ஜோம் சித்ரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பு மனைவி மல்லிகாவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். அவிசாவலை பென்ட்ரிக் எஸ்டேட்ல இருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பு மனைவி நித்யவாணி, பிள்ளைகளான குஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யாஷினி, இதுவிலை அர்ஷனி, கோபிஹாசன், சுரேஷ்குமார் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து சந்தனம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுமான இனிய காலை நேர வணக்கம். பகவந்தலாவை பெரிய எல்படையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெயராமன் சந்திரகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஒரு மாத விடுமுறையில் இன்று பாடசாலை செல்லும் மாணவர்கள் எல்லோருக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பு மனைவி ராஜினி, மகன்மார்களான அரிஜெராட் மற்றும் அரிஜெயன் மற்றும் சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. சிவானியின் தொகுப்பு அருமை வாழ்த்துக்களும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல்கள் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்ட ஹேடன் கேம் விழுந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். இதே போன்ற நீங்களும் நிகழ்ச்சியோடு எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு மனதுக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால மன்னிக்கவும் இனிமையான பாடல்களை கேட்பதோடு உங்கள் அன்பானவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த வழிக்கு இருக்கும் பாடல் ஜில்லா திரைப்படத்துக்காக.

பைரவாதிரைப்படத்துக்காக சந்தோஷ் நாராயண் இசையில் பாடல் ஒழித்தோ இந்த காலை பகுதியின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 19 நிமிடமாகவே இந்த விடை நிகழ்ச்சியோடு பகவந்தலாவை கெம்பியன் அந்த அழகு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு நண்பர் ஆறுயிர் தோழர் குமாரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விடுஸ்கர தோட்டம் ராமையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றி என்ன நல்ல பிள்ளை சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை நேர வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் நலமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நேர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிவானி அக்கா. நானும் விடிய நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். சிவானி அக்கா வந்தாலே நிகழ்ச்சி கலகலப்பு தான். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பேருவலை தர்கா நகரில் இருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். கோயம்புத்தூர்ல இருந்து பாலு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செல்வ சனதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பருத்திலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. கிணத்தின கோல் போன்ல இருந்து குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி குரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பாடல்கள் அனைத்தும் அருமை. யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி கவாஷ்கரன் லவித்ரா டிலுக்ஷன் நண்பர் உஷாந்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இதற்கு ஸ்கின் பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஹாஷா கிருஷாலன் மற்றும் ஹரிஷ் சூரியகுமாரன் அதே போல உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேமோதர் இருந்து மங்களேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு புஷ்பராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கிண்ணியா மஃப்ரூக் நகர்லந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மாலா பலாங்குழந்தை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. மணி விஜயா மகன்மார்களான மதுஷான் தருண் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் தேகல வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கழுதாவளையில இருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் சீனு ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க.

பழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடிகள் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் மின்காட்சியின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

சிற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம்.

அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.

0: இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்து கொள்ள முடியும். இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளர்களில் இப்படி வந்திருக்கின்ற செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது நேற்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு கூட்டங்களை மையப்படுத்தியதான பேச்சுக்களை மையப்படுத்தியதாக தலைப்புகள் இடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எமது அரசாங்கத்திற்கு 2 ஆண்டுகள் நாட்டிற்கு சுபீட்சம் எனும் துணிப்பொருளில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதியை கலந்து கொண்டு பேசிய கருத்துக்கள் பிரதான தலைப்புச் செய்தியாக அனைத்து பத்திரிகைகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அரசியலமைப்பு திருத்த முடிவில் பின்வாங்குவோம் என்பதாக ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை என்பதாகவும் அவருடைய கருத்தில் சூழ்நிலைத்திருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அவர் தன்னுடைய கருத்தினை பேசியிருக்கிறார். எனவே அது குறித்து நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட டெல்வின் செல்வாவும் முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவருடைய கருத்துக்கும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் நாங்கள் தர இருக்கிறோம். அதுபோலவே நேற்றைய தினம் மிக எளிமையான முறையில் நடந்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80வது ஆண்டு நிறைவு விழா, எனவே அதனை மையப்படுத்தியதான செய்திகளையும் இன்றைய தினம் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். பிளவத்தையிலிருந்து நாடு ஆட்சி செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு அனைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் சஜித் பிரேமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதாக பத்திரிகைகள் பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் பிரதானமாக பேசியிருக்கிறோம். அதுபோல நேற்றைய தினம் மற்றொரு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சித் தலைவரும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ரத்தோட்டையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய கருத்து பின்வருமாறு அமைந்திருக்கிறது. 20 தேவைப்பட்டது, 22 தேவைப்படாதா என்பதாக சர்வஜன வாக்கெடுப்பை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்றோம். நாமலை மையப்படுத்தியதாக பல்வேறு கருத்துக்கள் நேற்றைய தினம் ஊடகங்களில் பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது தெரிவித்திருக்கின்றார் தலத்தா அத்துக்கோர்ல ஒரு முக்கியமான விடயத்தினை, நாமலினுடைய சட்ட தேவைகளை நிறைவேற்ற யாருடனும் இணைந்து செயற்பட தயார் என்பதான கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானையும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். எந்த சிறப்பு வசதியையும் நாமல் ராஜபக்சே எதிர்பார்க்கவில்லை என்பதான கருத்து அவருடைய கருத்தை மேற்போட்காட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட நேற்றைய தினம் மற்றொரு கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் சத்துர் அபய்சிங்க ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நாமல் எங்களுக்கு புசடமானவர் அல்ல என்பதான கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் நாளைய தினத்தில் நாமல் ராஜபக்சே உரை நிகழ்த்தியிருக்கிறார் என்ற விடயத்தினையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலநிலையை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. 6 மாவட்டங்களில் கடும் வறட்சி, 96,000 மேற்பட்டோர் குடிநீர் தட்டுப்பாடை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் நவம்பரில் மழை பெய்யக்கூடியதான வாய்ப்புகள் இருப்பதான செய்திகளையும் நாங்கள் அதனுடன் இந்த செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஜனாதிபதியினுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கலாம். தமிழன் பத்திரிகை பிரதானமாக அதனை தந்திருக்கிறது. அரசியலமைப்பு திருத்த முடிவில் பின்வாங்கும் ஜனாதிபதி அனுரகுமார திட்டவட்ட அறிவிப்பு, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை எனவும் சூழல் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் பிரதானமாக அதனை தந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறது, கருப்பு அரசியலை முற்றாக ஒழிப்போம் என்பதாக அதனுடைய செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். சிங்கள நாடுகளிலும் அது குறித்த பிரதானமான தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினமின பத்திரிகையும் அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நீதிமய பாத் ஐவா துணாம பகாம பலாத் சபா தீனமா என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதி தடைகள் நிறைவேற்றப்பட்டதும் உடனடியாக நாங்கள் மாகாண சேவை தேர்தலை நடத்துவோம் என்பதாக அவருடைய கருத்து அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கருப்புராட்சியத்தை உடைத்து சுத்தப்படுத்தும் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். அப்போதே உரிய குற்றங்களுக்கு தண்டனைகளை வழங்கியிருந்தால் இப்போது இந்த அளவுக்கு பட்டியல் உருவாகி இருக்கிறது. இந்த பட்டியலை மேலும் நீடிக்க இடமளிக்க முடியாது. எனவே வேகமாக இதனை செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் எடுக்கும் எந்த தீர்மானத்தையும் மீள பெற்றுக் கொள்ள மாட்டோம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை எடுப்போம் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு எமது அரசாங்கத்திற்கு 2 ஆண்டுகள் நாட்டிற்கு சுபீட்சம் எனும் துணிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பொதுக்கூட்ட ஒரு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை களுத்துறை மாவட்டத்தினுடைய புலத்சிங்கர நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவரால் இந்த கருத்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை அந்த கருத்தினை பிரதானமாக தந்திருக்கிறது. காலை முரசிலும் அந்த செய்தியை நாங்கள் காணலாம். 22வது திருத்தம் நிச்சயம் நிறைவேற்றப்பட்டே தீரும், ஜனாதிபதி அனுர திட்டவட்ட அறிவிப்பு என்பதாக தலைப்பிட்டிருக்கிறது. எனவே நிறைய விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். இம்மிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருப்பதும், பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை இருப்பதும், உள்ளூராட்சி சபைகளில் பெரும்பான்மையான சபைகள் இருப்பதும் எமக்கு பெரிய பலம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி பிரதான பலம் மக்களிடமே இருக்கிறது. இதனாலேயே நாங்கள் அரசாங்கத்தை ஒரு பக்கத்தில் முன்னெடுத்து செல்வதுடன் தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்தும் பணியை மறுபுறத்தில் முன்னெடுத்து செல்கிறோம். கருப்புராட்சியத்தை இல்லாமல் செய்வதற்கே நீங்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் 3-2 பெரும்பான்மை மீதோ நிறைவேற்று அதிகாரத்தின் மீதோ நம்பிக்கை வைக்க தேவையில்லை. இதற்கு முன்னரும் இவ்வாறு அதிகாரங்களை கொண்டவர்கள் இருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்த வேண்டும், அதற்காகவே நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்துகிறோம் என்பதாக அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்.
1: අපි මේ කරමින් තිබෙන්නේ අපේ රට සිසාරා පැතරමින් තිබෙන මේ කළු රාජ්‍ය අපි බිඳවට්ටනවා.
0: நாங்கள் கருப்பு ராஜ்யத்தை சுத்தப்படுத்தும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் சட்டம் இருக்கவில்லை, கருப்பு ராஜ்யம் நாடு முழுவதும் இருந்தது, திருடன் போலீஸ் விளையாட்டு நடந்தது. ஒரு அரசாங்கம் வந்த பின்னர் அந்த அரசாங்கம் எதிர் தரப்பை திருடன் என்று கூறும் போது அப்போது அவர்கள் போலீசார், பின்னர் மற்றைய தரப்போ அரசாங்கத்திற்கு வந்த பின்னர் அவர்கள் போலீஸாகி மற்றைய தரப்பும் திருடனாகும். இவ்வாறுதான் திருடன் போலீஸ் விளையாட்டு இருந்தது. இதனால் திருடுவதற்கு அஞ்சவில்லை, ஊழல் மோசடிக்கு அஞ்சவில்லை. இவ்வாறு இவர்கள் திருடன் போலீஸ் விளையாட்டில் ஈடுபட்டு ஒன்றாக நண்பர்களாக இருந்தனர். ஆனால் வேறு குழு ஒன்று போலீசாராக மாறும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதுவே நடந்த பிரச்சனையாக இருக்கிறது. விளையாட்டாக பார்க்கப்பட்ட திருடன் போலீஸ் நிலைமை இப்போது உண்மையாகவே மாறியிருக்கிறது. அப்போதே உரிய குற்றங்களுக்கு தண்டனைகளை வழங்கியிருந்தால் இப்போது இந்த அளவுக்கு பட்டியல் உருவாகி இருக்காது. கடந்த 15-20 வருட காலத்திற்கானவை இப்போது தேங்கி கிடக்கின்றன. இதனை தீர்க்கப் போகும் போது தினமும் படிப்படுகிறார்கள். இதனை மேலும் நீடிக்க இடமளிக்க முடியாது. சிலரை 20 வருடங்கள் கடந்துவிட்டால் காலாவதியான சட்டத்தின்படி உள்ளே போட முடியாது. இதனால் வேகமாக இதனை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்காக வேகமாக செய்யும் போது அவர்கள் பிடிபடுவார்கள். இவ்வாறுதான் ஊழல் மோசடி நிலைமை இருந்திருக்கிறது. இதுவே இந்த நாடு அழிவதற்கு காரணம். இந்த கருப்பு ராஜ்யத்தை சுத்தப்படுத்த வேண்டும், அதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மட்டுமே செய்ய முடியும் என்பதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இதேவேளை சட்டம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்தது. சில வழக்குகள் 2016 தாக்கல் செய்யப்பட்டிருந்த போதும் இப்போது 10 வருடங்களாகியும் ஒரு சாட்சி என விசாரிக்கப்படவில்லை. அலுவலக பணியாளர் பற்றாக்குறை, அரசியல் பலம், சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்குகளை மீள பெற்றுக் கொண்டவை உள்ளிட்ட சில காரணங்களுக்காக அவை இழுத்தடிக்கப்பட்டன. இப்போது சிக்கியிருந்த பெருமளவான வழக்குகள் இருக்கின்றன. இதனை துரிதப்படுத்த வேண்டும். இதனால் வரும் ஜனவரியில் போலீசாருக்கு விசேட கொடுப்பனவுகளை வழங்க எதிர்பார்க்கிறோம். அதேபோன்று ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வேகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. விசேட நீதிமன்றங்களை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எப்போதாவது தீர்ப்பை வழங்குவதில் பலனில்லை. சம்பவம் நினைவில் இருக்கும் காலத்தில் அதனை செய்ய வேண்டும். இதற்கு தேவையான அரசியலமைப்பு திருத்தத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் எடுக்கும் எந்த தீர்மானத்தையும் மீள பெற்றுக் கொள்ள மாட்டோம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். இவ்வாறுதான் கருப்பு ராஜ்யத்தை உடைக்க முடியும் என்பதாக நேற்றைய கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வெளியிலிருந்து எவ்வளவு கதைத்தாலும் உள்ளே போய் பார்த்தால் ஒருவரும் மிஞ்சாத வகையிலேயே பிரச்சனை இருக்கிறது. இதனால் இந்த கருப்பு ராஜ்யத்தை சுத்தப்படுத்த வேண்டும். உலகின் புள்ளி விபர பட்டியலில் அதிகளவில் ஊழல் நடக்கும் நாடுகளின் பட்டியலை நோக்கியே எமது நாடு பயணித்தது. அமைதியில் வீழ்ச்சியடைந்ததும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்ததும் இந்த நாடு இருந்தது. எமது நாடு மிகவும் தரக்குறைவான நாடாகவே இருந்தது. கெட்ட விடயங்களுக்கு எமது நாடு சர்வதேசத்தின் மத்தியில் முன்மாதிரியாகவே இருந்தது. ஆனால் இப்போது இந்த நிலைமை மாறியிருக்கிறது. இப்போது அமைதியான நாடாகவும் பொருளாதாரத்திலும் வேகமாக முன்னால் வரும் நாடாகவும் இருக்கிறது. சர்வதேச ரீதியில் நற்பெயர் உருவாகி வருகிறது. நாங்கள் தேவையான நேரங்களில் முறையாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்தோம். எமது நாட்டின் இறையாண்மை மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையிலேயே தீர்மானங்களை எடுத்தோம். இவ்வாறு கருப்பு ராஜ்யத்தை மாற்றி அமைத்திருக்கிறோம். இதேவேளை இனவாதம் என்ற கருப்பு அரசியலையும் கடந்த காலங்களில் முன்னெடுத்தனர். தரப்பும் பணம் கொடுத்து இனவாத பிரசாரங்களை முன்னெடுத்து இனங்கள் மோதிக்கொள்ளும் நிலையை உருவாக்கினர். ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்போது இனவாத மோதல் தொடர்பில் எந்த ஒரு முறைப்பாடும் இல்லாத காலமாகவே கடந்த 2 வருடங்கள் இருந்திருக்கின்றன. இந்த நிலையில் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்கள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதற்காக பெருமளவு பணம் பயன்படுத்தப்படுகிறது. அரசியல்வாதிகள் இதற்காக பணத்தை வாரி இறைத்தனர். இதனால் அவர்கள் அரசியலில் முக்கிய இடங்களில் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தனர். பாதாள குழுவினர் நாட்டில் பல்வேறு தரப்பினரை அச்சுறுத்தி பெற்றுக் கொண்ட சொத்துக்கள் இருக்கின்றன. வெள்ளவத்தையில் கடலோரத்தில் இந்த நிலைமை இருக்கிறது. இவ்வாறான இடங்களை நாங்கள் மீட்க வேண்டும். அத்துடன் கடந்த காலங்களில் பெருமளவில் ஹெரோயின், கொக்கைன், ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை மீட்டிருக்கிறோம். இந்த நாடு பேரழிவுக்குள் தள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் பெருமளவில் ஆயுதங்களையும் மீட்டிருக்கிறோம். போலீஸ் நிலையங்களை விடவும் பெருமளவான ஆயுதங்கள் பாதாள குழுக்களிடம் இருக்கின்றன. இப்போது வெளிநாடுகளிலிருந்து பெருமளவான பாதாள குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருகின்றோம். இவர்களால் பேரழிவுக்கு விடமளிக்க முடியாது என்ற விடயத்தினை ஜனாதிபதி நேற்றைய தினம் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். இப்போது எமது வேலை திட்டங்களுக்கு எதிர்ப்பவர்கள் யார்? கருப்பு பொருளாதாரத்திற்கு புகுந்தவர்களும், டாலர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுபவர்களும், முறையற்ற அரசியல் கலாச்சாரத்தை கொண்டவர்களும், ஊழல் மோசடியில் ஈடுபட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பவர்களும், சர்வதேசத்தின் மத்தியில் எமது நாட்டை கருப்பு நாடாக காட்டிக் கொடுத்தவர்கள், போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்ப்பவர்களை எமக்கு எதிராக இருக்கிறார்கள். இவர்கள் மக்களின் பக்கம் இருப்பவர்கள் அல்ல, கருப்பு ராஜ்யத்தின் பக்கம் இருப்பவர்களே ஆகும். இந்த கருப்பு ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு நாட்டை முன்னேற்ற முடியாது. இந்த கருப்பு ராஜ்யத்தை உடைக்க வேண்டும். பல தசாப்தங்களாக எமக்கு தெரியாமல் உள்ளேயே இந்த அழிவுகள் நடந்திருக்கின்றன. இதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கவே மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த காரியத்தை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தினை நேற்றைய தினம் ஜனாதிபதி காரசாரமான உரையில் தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சமூக வலைதளங்களிலும் இவருடைய கருத்து பரவலாகி கொண்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். மிக முக்கியமான ஒரு உரையாக நேற்றைய தினம் உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் கூட்டத்தில் இன்னும் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். டில்வின் சில்வாவினுடைய கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டிருந்தது. அரசு மீதான மக்கள் நம்பிக்கை சிறிதளவும் குறையவே இல்லை, மாறாக பன்மடங்கு அதிகரித்து என்று பேருவளை கூட்டத்தில் டில்வின் தெரிவிப்பு என்பதாக காலை முரசு பத்திரிகை அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்னும் பல விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. வீரஸ்ரீ பத்திரிகையும் அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு குறையவில்லை, ஜேவிபியின் செயலாளர் டில்வின் செல்வா என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தற்போதைய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை என்றும், மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்களின் ஆதரவும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரித்து இருக்கிறது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சியை பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் நமது அரசு ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாற்றி எனும் துணிப்பொருளில் ஜனாதிபதியின் மக்கள் சந்திப்பின் 2வது கூட்டம் நேற்று களுத்துறை பேருவளையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசின் மக்கள் ஆணை குறைந்துவிட்டது என்றும், ஆதரவு குறைந்துவிட்டது என்றும், மக்கள் அரசின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் என்ற விடயத்தினை அவர் அடையாளப்படுத்தியிருந்தார். முக்கியமான பல்வேறு விடயங்களை அடையாளப்படுத்தி அவருடைய உரை அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே நீதிமன்றங்களில் வழக்குகள் விசாரிக்கப்படவில்லை, பாதைகளிலும் அங்குமிங்குமாகத்தான் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருந்தது. இன்னும் பல்வேறு கொடூரங்கள் நடந்திருக்கின்றன விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு விடயத்தினையும் அவர் அடையாளப்படுத்தியிருந்தார். அரசின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் திரண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை நேரில் வந்து இன்று பார்வையிடுங்கள், இதுவே மக்களின் உண்மையான பலமாகும். அரசின் மீதான நம்பிக்கை ஒரு சிறு அளவும் குறையவில்லை. இதுவரை இலங்கையில் ஆட்சி அமைத்த எந்த ஒரு கட்சியும் வடக்கையும் மலையகத்தையும் முழுமையாக அரவணைத்து தாமே நேரடியாக ஆட்சி அமைத்ததில்லை. இதற்கு முன்னர் ஆட்சி அமைத்தவர்கள் உடைந்த கட்சிகளுக்கும் வடக்கில் மலையகத்திலும் உள்ள வேறு கட்சியினர் உறுப்பினர்களுக்கும் அமைச்சு பதவிகளை வழங்கியே ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலில் நாட்டின் 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 கைப்பற்றி வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் சகல வாக்குகளுடன் இந்த மக்கள் அரசை உருவாக்கியிருக்கிறது. தேர்தல் காலத்தை விடவும் தற்போது மக்களது ஆதரவும் நம்பிக்கையும் அதிகரித்திருக்கிறது என்ற விடயத்தினை அவர் அடையாளப்படுத்தி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நீதியை விரைந்து வழங்கவே அரசமைப்பு திருத்தம் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி மற்றும் ஒரு செய்தியும் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. கைதுகள் பழிவாங்கல்கள் அல்ல என்றும் டில்வின் சில்வா விளக்கம் என்பதாக அதற்கு உபதலைப்பட்டிருக்கிறது. நாட்டின் நீதித்துறையை வலுப்படுத்தி பொதுமக்கள் எதிர்நோக்கும் நீதிமன்ற வழக்குகளின் கால தாமதம் மற்றும் செலவினங்களை குறைத்து விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருந்தார். நாட்டின் நீதித்துறை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஜனாதிபதியுடைய பதவிக்காலத்தை வரம்பின்றி நீடிக்கவும் 18வது திருத்தத்தை கொண்டு வந்தவர்களும் 20வது திருத்தத்தின் மூலம் அதிகாரங்களை மேலும் அதிகரித்துக் கொண்டவர்களும் இன்று அரசின் மீது சர்வாதிகார முத்திரை குத்த முற்படுகிறார்கள். முன்னாள் பிரதமர் நீதியர் ஷிராணி பண்டார் நாயக்கவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து அநியாயமாக வெளியேற்றியவர்கள் அன்று ஜனநாயகத்தை பற்றி பேசவில்லை, ஜனநாயகத்தை மீறி நீதிபதிகளின் வீடுகளுக்கு முன்னால் சென்று கல்லறிந்து கூச்சலிட்ட வரலாற்றுகளை கொண்டவர்கள்தான் இன்று ஜனநாயகம் பற்றி பாடம் எடுக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியே உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் துயரங்கள் ஊடாக புரிந்து கொண்ட ஒரு இயக்கம் என்பதனால் ஆட்சியாளர்களின் விருப்பம் அல்லாது பொதுமக்களின் தேவைகளையும் நிவாரணங்களையுமே ஜனநாயகம் என்று கருதுகிறோம். தற்போது மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் யாவும் அரசியல் பழிவாங்கல்கள் அல்ல, மாறாக குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு போன்ற சுயாதீன நிறுவனங்கள் முறையான விசாரணைகளை நடத்தி சாட்சியங்களை சேகரித்து நீதிமன்றில் சமர்ப்பிக்கின்றவை தவிர அரசு இதில் எங்குமே தலையிடுவது நீதிமன்றமே சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைப்பதா அல்லது பிடையில் விடுவிப்பதை தீர்மானிக்கிறது. மாறாக கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் தங்களது அரசியல் எதிரிகளை சட்ட ரீதியாக கையாள்வதை விட்டுவிட்டு லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னலிகுட போன்ற ஊடக வீரர்களை படுகொலை செய்ததும் கடத்தியும் ஊடக நிறுவனங்களுக்கு தீ வைத்ததுமே அவர்களது ஜனநாயகமாக இருந்தது. அவ்வாறான வரலாற்றை கொண்டவர்கள் யார் என்பது முழு நாட்டுக்கும் தெரியும். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் முடிந்த பின்னரும் எந்த ஒரு வன்முறை சம்பவமும் மனித படுகொலையும் இன்றி அமைதியான முறையில் தேர்தல் வெற்றிகள் கொண்டாடப்பட்ட பெருமை தேசிய மக்கள் சக்தியை சாரும் என்பதாகவும் அவருடைய உரை அமைந்திருந்தது. தேர்தல் வெற்றிகளின் போது எவரும் பட்டாசுகளை கொளுத்தியோ வன்முறைகளில் ஈடுபட்டோ எவருக்கும் துன்புறுத்தல்களை வழங்கவில்லை, மாறாக எதிர்கால சந்ததியினருக்கு முன்மாதிரியான ஜனநாயக அரசியல் கலாச்சாரத்தை இந்த அரசு நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்று விடை தெரியும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஒரு கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, பல தசாப்தங்களாக தாழ்த்தப்பட்டு மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்த சாதாரண மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு இது. எனவே இந்த அரசு குறிப்பிட்ட ஒரு அரசியல் இயக்கத்துக்கு மட்டுமே சொந்தமானதல்ல, மாறாக இந்நாட்டின் ஒட்டுமொத்த குடிமக்களுக்குமானது. ஆட்சியை தேர்ந்தெடுத்ததோடு வாக்காளர்களுடைய பங்கு முடிந்து விடுவதில்லை. வழக்கமான அரசியல் கலாச்சாரத்தில் மக்கள் வாக்களித்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துவிட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள், குறைகளை சுட்டிக்காட்டுவதோடு தங்களுடைய கடமை முடிந்து விட்டதாக நினைப்பார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக நாட்டை கட்டமைப்பதில் அரசுக்கு நிகரான சம பங்கு பொதுமக்களுக்கும் உண்டு. திட்டங்களை செயற்படுத்தும் பொறுப்பு அரசினுடையது என்றாலும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவது மக்களின் பொறுப்பாகும். எனவே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற திட்டங்கள் மற்றும் கிராம மட்ட அபிவிருத்திகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு அரசின் பொறிமுறைகளுடனும் பொதுமக்களும் முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும். நாட்டை தூய்மையாகவும் ஒழுக்கமிக்கதாகவும் மாற்றுவது அரசின் மாத்திரமன்றி ஒவ்வொருவரின் கடமையாகும் என்பதாக டில்வின் சில்வா நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான உரையாக இவருடைய உரையும் அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் இவருடைய கருத்து அமைந்திருந்தது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து பார்க்க இருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80வது ஆண்டு நிறைவு விழா இடம்பெற்றிருந்தது, அது குறித்த தகவல் குறித்து நாங்கள் பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: இந்தியர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.
1: விளம்பர இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80th ஆண்டு நிறைவு விழா என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 6 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். புகைப்படங்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கின்றன. தினம் என பத்திரிகை ஒரு புகைப்படத்தை தந்திருக்கிறது. ரணில் கென் டிஎஸ்ட ஆச்சார என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையில் வந்த புகைப்படத்தை காணலாம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80th ஆண்டு நிறைவு விழா நேற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் நடைபெற்றது. இதன்போது நாட்டின் முதலாவது பிரதமரான டி எஸ் சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே மலர் மாலை அணிவிக்கின்ற காட்சி புகைப்படமாக பிரசுரமாகியிருக்கிறது. ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80th ஆண்டு நிறைவு விழா நேற்று காலை கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றிருந்தது. கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் பங்கு பற்றியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வு காலை 9:15 அளவில் ஆரம்பமாகியிருந்தது. ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கூட்டு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றிருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தவிர்க்க முடியாத காரணத்தினால் பங்கு கொள்ள முடியவில்லை என்பதாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்தினை மேற்கோள் காட்டி தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80th ஆண்டு நிறைவு விழா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பலரும் பங்கேற்பு சஜித் பங்கேற்கவில்லை என்பதாக அதற்கு தலைப்பட்டு பற்றி நாங்கள் காணலாம். பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. குறிப்பாக நிமல் சிறிபாலாஜி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சாம்பிக்க ரணபக்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். நிகழ்வில் ஆரம்ப சர்வமத தலைவர்களுடைய ஆசீர்வாதம் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் உன்னத நிலைக்கு செயற்பட்டு மறைந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இதன்பொழுது நாட்டின் முதலாவது பிரதமரான டி எஸ் சேனநாயக்கவின் உருவப்படத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே மலர் மாலை அணிவித்திருந்தார். அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் ஜீவன் தொண்டமான் முறையே அங்கு வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஆர் சம்பந்தன் மற்றும் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஆகியோருடைய உருவப்படங்களுக்கும் மலர் மாலை அணிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80th ஆண்டு நிறைவு விழாவுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்த்துறை கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரான சாகர் ரத்நாயக்கவினால் வாசிக்கப்பட்டிருந்தது. இதேபோல நேற்றைய தினம் இந்த கூட்டத்தின் பொழுது ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றியிருந்தார். பிளவத்தையில் இருந்து நாடு ஆட்சி செய்யப்படுகிறதா என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கிறது. அனைவரும் ஒன்றாக செயற்பட்டு இறையாண்மையை காப்போம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறுகிறார் என்பதாக அதற்கு உபத்தளிப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவர் தெரிவித்திருந்தார். 1946 செப்டம்பர் 6 தேதி டி எஸ் சேனநாயக்க தலைமையில் குழுவினரால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப கால உறுப்பினர்கள் இன்று இல்லாவிட்டாலும் அவர்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இந்த கட்சியுடன் இணைந்து செயற்படும் குழுக்களாக இருக்கிறார்கள். ஆரம்ப கால உறுப்பினர்களில் டி ஏ ராஜபக்சவும் ஒருவர். அவரின் இரு புதல்வர்களின் நாட்டில் ஜனாதிபதிகளாக செயற்பட்டனர். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் 80th ஆண்டு நிறைவு ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 17 தேதி ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதியின் 120th பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இங்கிருந்து ஆரம்பித்து நாட்டுக்கு சேவை செய்ததுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி டிசம்பர் மாதம் மாநாடு நடத்தப்படும். அன்றைய தினத்தில் நவீன ஐக்கிய தேசிய கட்சி உருவாகும் என்ற கருத்தினையும் அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டு பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். குறிப்பாக 1977 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மூலம் இதில் சில திருத்தங்களை கோரினோம். இதில் பிரதமரானது மக்கள் இறையாண்மை மக்களால் நேரடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அரசியலமைப்பு மாற்றங்கள் குறித்து அவருடைய கருத்து இதில் அமைந்திருந்ததை காணலாம். ஆனால் இன்று இந்த முறைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அது மக்களின் இறையாண்மையை அங்கீகரிக்காமையாகும். அரசாங்கத்திடமிருந்து சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என குறிப்பிடப்படாத காரணத்தினாலேயே நாம் குறிப்பாக 22nd திருத்த சட்டத்தை எதிர்த்தோம். அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று குறிப்பிடப்படாத காரணத்தினாலேயே அதை நாங்கள் எதிர்த்தோம் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதனால் நீதிமன்றத்தின் மூலம் சர்வஜன வாக்கெடுப்பை கோரினோம். அதன் மூலம் அதன் சட்டப்பூர்வ தன்மையை ஏற்படுத்த முடியும். ஆனால் ஆனால் இன்று முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு குழுக்கள் அரசியல் கட்சிகளுக்கான கடப்பாடுகள், இடையூறுகள் மற்றும் அரசியல்வாதிகளை காரணமின்றி கைது செய்வதை காண முடிகிறது. இவற்றின் மூலம் நாட்டின் ஜனநாயக முறைமையும் எதிர்கட்சியையும் அழிக்கவே பார்க்கிறார்கள், அதே போல சுயாதீன தொழிற்சங்கங்களையும் அழிக்க பார்க்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இப்போது சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு எதிராகவும் பௌத்த பிக்குகளுக்கு எதிராகவும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இவை அனைத்தின் மூலமும் நாட்டின் அரசியலமைப்பும் மக்களின் இறையாண்மையும் இல்லாமல் செய்யப்படுகின்றன. அதே போன்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிக்கு பேசுவதற்காக இடமளிக்கப்படுவதில்லை. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜு அமரசூரியவை அழைத்த போது அவர் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இவற்றை பார்க்கும் பொழுது இந்த நாடு எங்கிருந்து ஆட்சி செய்யப்படுகிறது, பாராளுமன்றத்தில் இருந்தா அல்லது பெலவத்தையில் இருந்தா என்ற கேள்வி எழுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பின் மூன்றாவது சரத்தை பாதுகாக்க வேண்டும், ஒன்பதாவது சரத்தின்படி பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டும், 1946 அனைவரும் ஒன்றுபட்டு சுதந்திர இலங்கையை உருவாக்கினோம், அதுபோன்று இப்போது அனைவரும் ஒன்றாக செயற்பட்டு நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்போம், அதனால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார்கள். இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மற்றொரு கூட்டத்தில் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாசவும் ஒரு கருத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவருடைய கருத்து குறித்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை முதன் பக்கத்தில் தலைப்பட்டிருக்கிறது. 20 தேவைப்பட்டது, 22 தேவைப்படாதா, சர்வஜன வாக்கெடுப்பு குறித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் சாடல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. 22 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதிமன்றத்தின் சுதந்திரம் பாதிக்கப்பட்டு நீதியினுடைய ஆட்சி சீரழிந்து செல்கிறது. எனவே நாடாந்தம் துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் இடம்பெறுவதால் நீதியின் ஆட்சி குறைந்து கொண்டிருக்கும் நாட்டில் 22 திருத்தத்தின் மூலம் அது முற்றிலுமாக இல்லாமல் போய்விடும் என்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ரத்தோட்டை தொகுதி ஸ்தாபக கூட்டம் நேற்று 6 இடம்பெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கை எதிர்க்கட்சியில் இருந்த சமயத்தில் அப்போதைய அரசாங்கம் 20 திருத்தத்தை கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என கூறினார். ஆனால் இன்று சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்று அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களை கூறி வருகிறார்கள். அன்று 20 திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது சர்வஜன வாக்கெடுப்பை கோரியதைப் போல 22 திருத்தத்துக்கும் அத்தகைய சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் அல்லவா என ஜனாதிபதியிடம் நான் கேள்வி எழுப்புகிறேன் என்பதாகவும் அவர் உரை நிகழ்த்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய உரை அமைந்திருந்ததையும் நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு கூட்டத்திலும் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக லுணுகம்பெற பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் குறித்த கருத்துக்களையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வாதிகார பாதையில் பயணித்து ஜனநாயகத்தை மரணப்படுக்கைக்குள் கொண்டு செல்கிறது அரசு, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு காலை முரசு பத்திரிகை தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். திசை காட்டி அரசு மக்களின் உரிமைகளை மீறி ஜனநாயகத்தை சீரழித்து வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அம்மாந்தோட்டை மாவட்டம் தங்காளி தேர்தல் தொகுதி லுணுகம்பெகர புதிய நகரில் விவசாயிகளின் பிரச்சினைகளை ஆராயும் மக்கள் சந்திப்பு நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாறுபட்ட அரசே இன்று நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. சர்வாதிகார எதேச்சாதிகார அரசாகவே இந்த அரசு காணப்படுகிறது. அவ்வாறே ஜனநாயகத்தை மரணப்படுக்கைக்கு கொண்டு செல்லும் அரசாகவும் இது திகழ்கிறது. தற்சமயம் இந்த பிரஜைகளின் பங்களிப்பை குறைக்கும் தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து ஜனநாயகத்துக்கான வழியை சுருக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஆரம்பம் இளைஞர் மன்ற தேர்தல் ஊடாக நடந்தது, பின்னர் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் வரை சென்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 22 அரசமைப்பு திருத்தம் ஊடாக ஜனநாயகத்தை அழித்து ஜனநாயக பாரம்பரியங்கள் அனைத்தையும் நாசமாக்கி தனி வழியில் எல்லா விடயங்களையும் செய்து கொள்ள இந்த அரசு முற்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுபோல பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை, உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவி ஆகியவை இவர்களிடம் இருப்பதால் அரசு தங்களை அதிகாரம் படைத்தோராக நினைத்துக் கொண்டிருக்கிறது. 69,00,000 வாக்குகளை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் வீதியில் இறங்கியமையாலேயே அவர்கள் வீடு செல்ல நேரிட்டது. 2019-2024 மக்கள் ஏமாந்தார்கள். ஆகவே உங்கள் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீதியில் இறங்க தயாராகுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் தேர்தல் மேடைகள் மன்னிக்க வேண்டும் நேற்றைய தினம் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டிருந்த மற்றொரு பிரதான தலைப்பாக நாமல் ராஜபக்சனுடைய விடயம் மாறியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரிபதியுடைய உட்பக்கத்தில் தலத்தா அத்துக்கோரில் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து குறித்து நாங்கள் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். நாமலினுடைய சட்ட தேவைகளை நிறைவேற்ற யாருடனும் வளைந்து செயற்பட தயார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலத்தா அத்துக்கோரில் கருத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஆறாம் பக்கத்தில் ஒரு செய்தியை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80வது ஆண்டு நிறைவு நிகழ்வுக்கு பின்னர் நேற்று ஊடகங்களிடம்தான் இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு சட்ட ரீதியிலான தேவைகளை மேற்கொள்ள யாருடனும் இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலத்தா அத்துக்கோரில் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் அனைத்து இன மத கட்சிகளையும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு செல்லும் கட்சியாகும். அதன் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80வது ஆண்டு நிறைவு விழாவின் ஆரம்ப நிகழ்வுக்கு அனைத்து இனத்தவர்கள் மற்றும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம். அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒன்றாக பயணிக்க முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உரிய நேரம் காலம் வரும்போது அது இடம்பெறும், எங்களுக்குள் தற்போது நல்ல உறவு இருந்து வருகிறது, அதனாலேயே எமது அழைப்பு ஏற்று அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பார்வையிட நான் சிறைச்சாலைக்கு செல்லவில்லை, ரணில் விக்ரமசிங்கே சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் நான் அவரை பார்க்க சிறைச்சாலைக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவர்கள் சிறையில் இருக்கும் போது அதன் தாக்கம் அவர்களுக்கே உணர முடிகிறது, வெளியில் இருக்கும் எங்களுக்கு அல்ல, ஆனால் அது தொடர்பான தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள யாருடனும் இணைந்து செயற்பட தயாராக இருக்கிறோம். இங்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு எமது கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, அதன் பிரகாரம் கட்சியின் செயலாளருடன் இங்கு வந்தோம். அதே நேரம் நாமல் ராஜபக்சவுக்கு முறைப்பாடு ஒன்று இருக்கிறது, நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது, அதனால் நீதிமன்ற விசாரணைகளில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். எதிர்கட்சியினருக்கு எதிராக தெரிவிக்கப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி பொறுப்பு கூற வேண்டும் என்றில்லை, சட்ட ரீதியில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் பலரும் இத்தொடர்பாக நேற்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த சிறப்பு வசதியையும் நாமல் எதிர்பார்க்கவில்லை, பொதுஜன பெருமன குற்றச்சாட்டு என்பதாக வீரகேசரிபத்தினுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 2015 ஆண்டிலும் நாமல் ராஜபக்சே இதே போன்ற சிரமங்களை சாதாரண கைதியாகவே எதிர்கொண்டார், இந்த முறையும் அவர் எந்த ஒரு சிறப்பு வசதியும் எதிர்பார்க்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சுட்டிக்காட்டியிருக்கிறது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் வைத்திரிமான இதனை தெரிவித்திருக்கின்றார். நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்ட ஒட்டுமொத்த சம்பவமானது அரச விசாரணை நிறுவனங்கள் அரசியல் ஆயுதங்களாக மாற்றி அரசியல் எதிராளிகளை பழிவாங்கி மௌனமாக்கும் ஒரு முயற்சியாகும் என்ற குற்றச்சாட்டினையும் அவர் இதன் பொழுது முன்வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஜனநாயக விரோத அரசியலின் உத்தியின் நேரடியான வெளிப்பாடாக இதை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த ஜனநாயக சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக பாழ்படுத்தி வீழ்ச்சியை நோக்கி தள்ளும் இந்த செயலை நாட்டினுடைய அறிவுள்ள குடிமக்கள் கடுமையாக கேள்வி எழுப்ப வேண்டும். விசாரணை நிறுவனங்களை அரசியல் மயமாக்கி செயற்படும் இந்த நிலைமை முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் விடுக்கப்பட்ட தீவிர கொலை அச்சுறுத்தல்கள் குறித்து உரிய நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த ஒரு முறையான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் சட்டம் கடுமையாக வளைக்கப்படுகிறது. 2015 ஆண்டிலும் அவர் இதே போன்ற சிரமங்களை சாதாரண கைதியாகவே எதிர்கொண்டார், இந்த முறையும் அவர் எந்த ஒரு சிறப்பு வசதியினையும் எதிர்பார்க்கவில்லை என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் பிரதியமைச்சர் சத்ரு அபேசிங்க ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நாமல் எங்களுக்கு விசடமானவர் அல்ல, சாதாரண குடிமகன் என்கிறார் பிரதியமைச்சர் என்பதாக அவருடைய கருத்துக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பட்டிருக்கிறது. நாட்டின் சட்டம் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளில் அரசாங்கம் எவ்வித தலையீடும் செய்யவில்லை, நாமல் ராஜபக்சே தமக்கு எந்த விதத்திலும் சிறப்பு வாய்ந்த நபர் அல்ல என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் பார்வையற்றோர் சபையால் நடத்தப்பட்ட விசட கிரிக்கெட் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாமல் ராஜபக்சே தமக்கு எந்த விதத்திலும் சிறப்புரிமை பெற்ற நபர் அல்ல, அவர் நாட்டின் சாதாரண குடிமகன் மட்டுமே, கடந்த காலத்தில் ஏதேனும் ஊழல் மோசடிகளில் அவர் தொடர்பு பட்டிருந்தால் அது குறித்து சட்ட ரீதியான விசாரணைகளை சட்ட நிறுவனங்கள் கையாள்வதில் அரசாங்கம் தலையிடாது, தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களுடன் இணைந்து நாட்டை ஆட்சி செய்வதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகிறது, மக்களின் ஆதரவுடன் கட்டமைக்கப்பட்ட இந்த ஆட்சியானது இம்மாதம் முதல் ஜனாதிபதி உட்பட அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் கிராம மட்டங்களில் தொடர்ச்சியான மக்கள் விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நாட்டை முன்னேற்றுவதற்கு உண்மையில் அவசியமானது நிறுவனங்களை வலுப்படுத்துவதும் அரசு சேவையை சீரமைப்பதும். அதற்கமைய வரலாற்றில் முதன்முறையாக அரசு ஊழியர்களுடைய சம்பளம் உரிய முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அரசு சேவையில் காணப்பட்ட வெற்றிடங்களுக்கும் இந்த அரசாங்கத்தினாலேயே முறையாக நிரப்பப்பட்டிருக்கின்றன. அரசு ஊழியர்களுக்கு எதிராக அரசியல் ரீதியான முறையற்ற அழுத்தங்களை பிரயோகிக்காத புதிய அரசியல் கலாச்சாரம் இந்த அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே உயர்மட்ட அதிகாரிகள் முதல் எவருமே எந்த ஒரு அமைச்சு அல்லது அமைச்சரிடமிருந்தும் தேவையற்ற அழுத்தங்களையோ சட்டவிரோதமான பணிகளையோ பெற்றுக்கொள்வதில்லை என முழுமையாக நம்புகிறோம் என்ற கருத்தினை அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மனோ கணேசன் எம்பியும் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்கு இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை அதுபோல வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றிருக்கின்றன. சிவப்பு ஜூண்டாக்களுக்கு அஞ்சோம் என்பதாக அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். சிவப்பு ஜூண்டாக்களுக்கு அஞ்சி நாம் ஒருபோதும் 2-3 வளைந்து கொடுக்க போவதில்லை எனவும், வன்முறை வழிகளில் அல்லாமல் ஜனநாயக ரீதியிலான தேர்தல் களத்திலேயே அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். பாட்லி சாம்பிக்கர் அணுவின் தலைமையிலான ஐக்கிய குடியரசு முன்னணியின் 4வது தேசிய மாநாடு நேற்று முன்தினம் இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியினுடைய தலைவர்கள், சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் பல்வேறு சவால்களுக்கும் அழுத்தங்களுக்கும் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் செயற்பட வேண்டியிருக்கிறது. 2-3 வளைந்து கொடுக்குமாறு எமக்கு கூறப்பட்டால் அதற்கு 5 வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியமோ, சிவப்பு ஜூண்டாக்களுக்கு 5 வேண்டிய அவசியமோ எமக்கு கிடையாது. எமக்கு எவ்வித அச்சமும் இல்லை என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அரசியல் களத்தில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்தே தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. 5வதும் இல்லை, வளைந்து கொடுப்பதும் இல்லை என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் என்ற கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தை நடத்தி வரும் தற்போதைய ஆட்சியாளர்களை கடந்த காலங்களில் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் செய்து அன்றைய அரசாங்கங்களை நிலைக்குலைய செய்தார்கள் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எமது எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து யாரும் தேவையின்றி பதட்டமடையவோ அல்லது தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்தல் மூலம் ஜனநாயக வழியிலேயே நாங்கள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவோம். அது அரசியலமைப்பு ரீதியாக எதிர்க்கட்சிகளுக்கு இந்நாட்டினுடைய மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயக உரிமை. சரியான முறையில் சட்டப்பூர்வமான தேர்தல் களத்திலேயே இந்த அரசாங்கத்தை நாங்கள் தோற்கடிக்கின்றோம் என்ற செய்தியை உறுதியாக கூற விரும்புகிறோம். தற்போதைய ஆட்சியாளர்களுடைய தவறான நிர்வாக நகர்வுகளும் முடிவுகளுமே அவர்களை தேர்தலில் வீழ்த்துவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எமக்கு ஏற்படுத்தி தரும் என மனோ கணேசன் எம்பி மேலும் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணலாம். இன்னும் பல விடயங்கள் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்த இருக்கிறோம். குறிப்பாக காலநிலை தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்ற நினைவு குறித்து அவதானம் செலுத்துவதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: எட்டியான் தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியான் தோட்டை.

புலம்பெடைவெளியின் பின்னர் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையாளர்கொள்கிறோம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக காலநிலை மையப்படுத்தியதான செய்தி. 6 மாவட்டங்களில் கடும் வறட்சி, 96,000 பேர் குடிநீர் தட்டுப்பாடு, அக்டோபர் நவம்பரில் மழை பெய்ய வாய்ப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எல்லினோ காலநிலை தாக்கத்துடன் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நாட்டில் 6 மாவட்டங்களில் சுமார் 96,000 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டிருக்கின்ற பாதிப்பு நிலைமை குறித்த அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30,011 குடும்பங்களைச் சேர்ந்த 96,056 பேர் அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, மொனராகலை, பொலநறுவை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள 28 பிரதேச செயலக பிரிவுகளில் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இவர்களில் பெரும்பாலானோருக்கு தற்போது அவசர குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 27 பிரதேச செயலக பிரிவுகளில் 29,584 குடும்பங்களைச் சேர்ந்த 94,356 பேருக்கு அவசர குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் அவசர குடிநீர் விநியோகத்துக்காக சுமார் 120 நீர்த்தாங்கி பவுசர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. தேவைக்கு ஏற்ப தற்போது சில பவுசர்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏனைய நாடு முழுவதும் உள்ள நீர்வளங்கள் நிலையங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் சபையினுடைய தலைவர் சந்தன பண்டாருக்கு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த மாத இறுதி பகுதியில் மழை வீழ்ச்சி படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டல் வேல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ALKV ஜெயமான் தெரிவித்திருக்கின்றார். மொனராகலை, பதுளை, அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் மாலை வேளைகளில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இடம்பெறும் இரண்டாவது இடைப்பருவ பருவமழையின் போது நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை கிடைக்கும் என்பதான தகவலும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எல்நினோ நிலைமை காரணமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். டிசம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழையுடன் மழை தொடரக்கூடும். எனினும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரையான பகுதியில் மீண்டும் வறட்சியான நிலைமை ஏற்படக்கூடும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்நினோ நிலைமை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என உலக வானிலை அமைப்பு உறுதியாக தெரிவித்திருக்கிறது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அது மிகவும் வலுவான நிலையை அடையக்கூடும். இதன் காரணமாக இலங்கையினுடைய மழைப்பொழிவு முறைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதுடன் உலகளாவிய வெப்பநிலையும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் ஒரு செய்தி முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் நாளை கொழும்புக்கு, இலங்கையுடன் பாதுகாப்பு ஒப்பந்தமும் கைச்சாத்து என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை செவ்வாய்க்கிழமை 8 தேதி மாலை கொழும்புக்கு வர இருக்கிறார் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. நாளை மறுதினம் புதன்கிழமை கொழும்பில் தங்கியிருக்கும் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ஏ வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துயக்கொந்தா ஆகிய உயர் அதிகாரிகளை சந்தித்து உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கிறார். அத்துடன் 10 தேதி வியாழக்கிழமை மத்திய வெளிநாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ளும் அவர் நுவரெலியா சீதாலியாவில் அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க சீதையம்மன் ஆலயத்துக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பில் நேற்று இந்தியா வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளதாவது, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2026 செப்டம்பர் 8 முதல் 10 வரை இலங்கைக்கு உத்தியோக பயணம் மேற்கொள்வார். இந்த பயணத்தின் பொழுது பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை தலைவர்களுடன் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்து ஆலோசனைகளை நடத்துவதுடன் கொழும்பில் உள்ள இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட இருக்கிறார். அவர் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வெளியுறவு அமைச்சினுடைய சிரேஷ்ட அதிகாரிகளை உள்ளடக்கிய உயர்மட்ட குழுவுக்கு தலைமை தாங்க இருக்கிறார். அதுபோலவே இந்தியாவும் இலங்கையும் ஆழமான நாகரிக பிணைப்புகளையும் பிராந்திய பாதுகாப்பு, தற்காப்பு, பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு மற்றும் வலுவான மக்களுக்கிடையான உறவுகள் ஆகியவற்றால் வலுப்பெற்ற ஒரு பன்முக கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றன. பொருளாதார நெருக்கடியின் பொழுது இந்தியா இலங்கைக்கு உதவிய 2025 இலங்கையில் ஏற்பட்ட திட்வா புயலுக்கு பிறகு மீட்பு பணிகளில் ஈடுபட்ட முதல் நாடுகளில் ஒன்றாக உதவி வழங்கிய போதும் இருதரப்பு உறவு மேலும் உத்வேகம் பெற்றது. இது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய
மகாசாகர் அதாவது பிராந்தியங்கள் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பரஸ்பர மற்றும் முழுமையான முன்னேற்றம் என்ற தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் இந்தியாவினுடைய தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் முக்கியத்துவத்தையும் கோடிட்டு காட்டுகிறது. பாதுகாப்பு அமைச்சருடைய இலங்கை பயணம் வலுவான கடல்சார் மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மை உள்ளிட்ட பரஸ்பர நன்மை பயக்கும் துறைகளில் பாரம்பரிய வலுவான மற்றும் நட்புறவான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான விடயமாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டது. அது குறித்து நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். கொழும்பு பேராதனை ரயில் சேவை அக்டோபரில் மீண்டும் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. திட்வா சூறாவளியால் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற பேராதனை கொழும்பு வரையிலான ரயில் சேவை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். திட்வா சூறாவளியின் தாக்கத்தினால் மலையக ரயில் பகுதியில் பல பகுதிகள் பாரிய மண் சரிவுகள் மற்றும் சேதங்களுக்கு உள்ளாகியிருந்தன. குறிப்பாக ரம்புக்கண்ணை முதல் கடுகண்ணாவி வரையிலான ரயில் பாதை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. மலையக ரயில் பாதையில் மொத்தம் 97 இடங்கள் கடுமையான மண் சரிவுகளுக்கு உள்ளாகியிருந்தன. தற்போது ரம்புக்கணை முதல் கடுகண்ணாவி வரையிலான ரயில் பாதையின் பெரும்பாலான பகுதிகளில் புனரமைப்பு மற்றும் நிர்மாண பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. மேலும் 2 இடங்களில் மாத்திரம் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரம்புக்கணை கடுகண்ணாவி ரயில் பாதையினுடைய நிர்மாண பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. எதிர்வரும் 15 தேதிக்குள் ரம்புக்கணை கடுகண்ணாவி பகுதிக்கான அனைத்து நிர்மாண பணிகளும் நிறைவு செய்யப்படும் என பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே பேராதனை கருப்பு பாலம் என அழைக்கப்படுகின்ற யகா பாலத்தின் நிர்மாண பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பாலத்தினுடைய நிர்மாண பணிகளை பாதித்தமையால் சில இயந்திரங்கள் நீரில் மூழ்கியிருந்தன. இதனால் பணிகளில் சில தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் யக்கா பாலத்தினுடைய நிர்மாண பணிகளையும் துரிதப்படுத்தி நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரம்புக்கண்ணை கடுகண்ணவை ரயில் பாதை மற்றும் பேராதனை யக்கா பாலத்தின் பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் கண்டியிலிருந்து கொழும்பு வரையிலான ரயில் சேவை மிக விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட முடியும் என்பதாகவும் அதில் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதான விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு விடயம் குறித்து இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான தலைப்பிட்டு பற்றி நாங்கள் காணலாம். நீதிமன்ற தடைக்கு முன்னரே முன்னாள் அமைச்சர் பிரேமலால் நாட்டிலிருந்து வெளியேறினாரா என்பதான ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்களை நாங்கள் காணலாம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உயர் நீதிமன்றம் பயண தடை விதிப்பதற்கு முன்பே நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குற்றவியல் புலனாய்வு நடத்திய விசாரணையின் பொழுது இது தெரிய வந்ததாக போலீஸ் வட்டாரம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொலை குற்றச்சாட்டில் தண்டனை பெற்று பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உட்பட 3 பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு பயண தடையை குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு கூடுதலாக பிரேமலால் ஜெயசேகர உட்பட 3 பிரதிவாதிகளும் அக்டோபர் 21 அன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் அறிவிப்புகள் அனுப்புமாறும் அந்த அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுகளின்படி குற்றவியல் புலனாய்வுத்துறை சட்ட நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த பொழுது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளிநாடு சென்றிருக்கின்றமை தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் பிரேமலால் ஜெயசேகர திரும்பி வருவதற்கு விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பின்னரே வெளிநாடு சென்றதாக குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒரு அரசியல் பேரணியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ததற்காக பிரேமலால் ஜெயசேகரவுக்கு ரத்தினபுரி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. அந்த தண்டனைக்கு எதிராக பிரேமலால் ஜெயசேகரவும் பிரதிவாதிகளும் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவர்களை விடுவித்து விடுதலை செய்ய உத்தரவிட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய முடிவு சட்டத்துக்கு முரணானது என்றும் தண்டனை விதிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரி பாதிக்கப்பட்ட தரப்பினர் உயர்நீதிமன்றில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளும் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பிரதம நீதியரசர் தலைமையிலான உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அதற்கு அந்த விடயம் அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். பூட்டான் விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் பிரதமர் ஹரிணி என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் இருந்து எடுத்துக் கொள்கின்றோம். 2026 விழிப்புணர்வு உணவு முறைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த 31 தேதி முதல் செப்டம்பர் 4 வரை பூட்டானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையம் வழியாக நேற்று முன்தினம் ஐந்தாம் தேதி மீண்டும் இலங்கை திரும்பியிருக்கிறார் என்ற செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 6 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொழுது பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகாலம்
மாநிலமாக நிலவும் நட்பையும் ஒத்துழைப்பையும் மேலும் பலப்படுத்தும் வகையில் அவர் பிரதமருடன் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்த விடயங்களும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 31 தேதி

0: வழிபாட்டு ஆசீர்வாதம் பெற்றதுடன் அரசு புடவை அருங்காட்சியகம், சித்தோகா சொங்கோட்டை, பரோவில் அமைந்திருக்கின்ற பூட்டான் தேசிய அருங்காட்சியகம் ஆகியவற்றையும் பார்வையிட்டிருந்தார். இலங்கைக்கும் பூட்டானுக்கும் இடையில் நிலவும் இருதரப்பு நட்புறவை மேலும் பலப்படுத்தி கல்வி, கலாச்சாரம், சுற்றாடல், நிலையான அபிவிருத்தி மற்றும் மக்களிடையான தொடர்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதாக அவருடைய விஜயம் அமைந்திருந்ததையும் நாங்கள் இவ்விடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதுபோல இன்றைய தினம் மற்றொரு பிரதான செய்தியும் பிரசுரமாகின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் அது குறித்த செய்தி சிறப்பு செய்தியாக பிரசுரமாகின்றது, நாங்கள் அவதானிக்கலாம். அந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் பிரதானமாக பார்க்க இருக்கும். குறிப்பாக டயமண்ட் லீக் இறுதி சாம்பியன் பட்டத்தையும் வென்றார் தரங்க, முதலாவது இலங்கை வீரராக சாதனை என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சமூக வலைதளங்களிலும் இலங்கைக்கு பெருமை சேர்த்த ஒரு விடயமாக இந்த விடயம் பார்க்கப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய ருமேஷ் தரங்க பத்திரிகை பிரஸ்ஸல்ஸில் நேற்று முன்தினம் நடைபெற்ற டயமண்ட் லீக் இறுதிச் சுற்றில் ஆண்களுக்கான ஈட்டியறிதலில் வெற்றியேற்றி இந்த பருவத்தை சாதனை வெற்றிகளுடன் நிறைவு செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறிய தரங்கை, இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டிலிருந்து வந்து இது போன்ற ஒரு மிகப்பெரிய போட்டி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று அவர் வெற்றிக்கு பின்னதாக குறிப்பிட்டிருக்கிறார். 23 வயதாகும் தரங்க கிங் பவுது அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தனது மூன்றாவது முயற்சியின் பொழுது 89.04 மீட்டர் தூரத்தை எறிந்தார். இதன் மூலம் அவர் 87.47 மீட்டர் தூரம் எறிந்து தனது தனிப்பட்ட சாதனையை படைத்திருந்த போலாந்தின் டேவிட் விக்னரை பின்தள்ளி முதலிடத்தை பிடித்திருந்தார். முன்னாள் ஒலிம்பிக் சாம்பியனான டிரினிடாட் மற்றும் டொபாகோவினுடைய கஷான் வால்ட் 83.99 மீட்டர் தூரம் எறிந்து மூன்றாம் இடத்தை பிடித்த அதே நேரம் கிரனடாவின் இருமுறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டர்சன் பீட்டர் 83.99 மீட்டர் தூரம் எறிந்து நான்காம் இடத்தை பறித்திருந்தார். எனவே போட்டியை சற்று மந்தமாக ஆரம்பித்த ரமேஷ் தரங்க தனது முதல் இரு முயற்சிகளிலும் முறையே 80.42 மற்றும் 79.73 மீட்டர் தூரத்தை எறிந்திருந்தார். எனினும் ஆரம்பத்தில் 83.99 மீட்டர் தூரம் எறிந்து வால்காட் முன்னிலையில் இடம்பெற்றிருந்த நிலையில் வக்னர் 87.47 மீட்டர் எறிந்து முதலிடத்திற்கு வந்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே தரங்க 89.04 மீட்டர் எறிந்து ஆதிக்கத்தை தன்வசம் வைத்துக் கொண்டிருந்தார். இவர் அவர் பட்டத்தை வெல்வதற்கு போதுமான தூரமாக இருந்தது. நேர்மையாக சொல்வதென்றால் இன்று என்னால் பெரிய தூரத்திற்கு எறிய முடியவில்லை, வானிலை நிலைமைகள் மிகவும் கடினமாக இருந்தன, மிகவும் குளிராக இருந்தது, அதனால் தான் அதிக தூரத்தை எட்ட முடியவில்லை என்பதாகவும் தரங்க இதன் பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் பிரதானமான விடயங்களாக காணப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் ஒலிம்பிக் பதக்கம் ஒன்றை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நிறைவேற வேண்டும் என்பதான வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கின்றோம். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் வீரகிசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் அது குறித்த செய்தி ஒன்றை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் அது தொடர்பான பல செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக உலக வரைபடத்தை மாற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானம், புதிய வரைபடத்தை ஏற்றுக்கொண்டது பிரான்ஸ் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட விசேட தீர்மானத்திற்கு அமைவாக இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்டு வந்த உலக வரைபடம் மாற்றமடைய இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளால் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு 164 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்ற அதேவேளை 6 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் அமெரிக்கா இதற்கு எதிராக வாக்கு 1569 அறிமுகப்படுத்தப்பட்ட மெகோட்டோ வரைபடம் முறைமையின் கீழ் நாடுகளுடைய நிலப்பரப்பு தவறான அளவுகோள்களில் காட்டப்பட்டு வந்தமையே இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாகும். பழைய வரைபடத்தில் கிரீன்லாந்து நிலப்பரப்பும் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய நிலப்பரப்பும் சம அளவிலேயே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் உண்மையான நிலப்பரப்பளவின் அடிப்படையில் ஆப்பிரிக்க கண்டமானது கிரீன்லாந்தை விட 14 மடங்கு பெரியதாகும். பூமத்திய ரேகையிலிருந்து தொலைவில் அமைந்திருக்கின்ற நாடுகள் இந்த தவறான வரைபட முறைமையின் பிழையான அளவுகோள்களில் காட்டப்பட்டிருக்கின்றன. பழைய வரைபடத்தில் மேலத்தைய நாடுகளின் நிலப்பரப்பு மிக பெரியதாக காட்டப்பட்டதால் இது தவறனாக இருந்த போதிலும் இது அந்த நாடுகளுக்கு அதனை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கவில்லை என விமர்சனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. கூகுள் மேப்ஸ் உள்ளிட்ட ஏனைய டிஜிட்டல் வரைபட சேவை வழங்கும் நிறுவனங்களையும் இந்த புதிய சமபூமி வரைபட முறைமையை பயன்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தில் கோரப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இருந்த செய்திகளாக இணைத்துக் கொள்கிறோம். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. புதுமைகளோடு

0: வணக்கம் வசந்த. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்கள்.

0: மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை இப்பொழுது வணக்கம். திங்கட்கிழமை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாரத்தில் முதல் நாள் நிறைய பேர் வேலைக்கு போய்கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் வீட்டுல வேலைகள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நல்ல நல்ல பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரெடியா இருப்பீங்க, நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். சரி, ஏராளமான விடயங்கள் இன்னை நிகழ்ச்சியில் இருக்கிறது. வணக்கம் வசந்தம் வாழ்வின் தரிசனம் மூலமாக நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி பதிலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3102 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 2, 23, 27, 33. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 2, 23, 27, 33. நேற்று நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,49,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,54,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற அத கோடி பத்தி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,988 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 27, 32, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 27, 32, 55. நேற்று நாளில் 1,43,68,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்வி ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 3, 45, 70, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,437 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 3, 45, 70, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 7, 4, 6, 0. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 7, 4, 6, 0. நேற்று நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,70,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீல நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்வி ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் தொட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,276 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 48, 51, 52, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 48, 51, 52, 69. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4, 1, 6, 6, 8. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4, 1, 6, 6, 8. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,90,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதா நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,452 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்ரிக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு சூப்பர் இலக்கம் 10 வெற்றி இலக்கங்கள் 4, 13, 64, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யு சூப்பர் இலக்கம் 10 வெற்றி இலக்கங்கள் 4, 13, 66, மணிக்கும் 64-66 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 4-13-64-66 சூப்பர் இலக்கம் 10. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,20,45,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்ற. அடுத்த சூப்பர் பரிசாக 35,71,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற கப்ருக்கா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லோ டிக்கெட்டினை இன்றே கொள்ளவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,010 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 8-6-2-9-6-0 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 8-6-2-9-6-0 நேற்று நாளில் மொத்தமாக 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,32,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 2,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதா நிற சுப்பிரி ஜன சம்பத் லோத்தரிக்கிறனை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜய சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 484 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 2-9-6-0 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 2-9-6-0 இன்று நேற்று நாளில் 50,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கும் 2,50,000 பரிசுகள் ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,32,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்தருக்கான வெற்றி முடிவுகள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,106 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 21-23-41 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் 21-23-41 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,76,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளநிலநித சசிரி அச்சிடப்பட்டுள்ள லோத்தர் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே குளோனோ செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
6: நெல்வா QST குவாலிட்டியாலதான்.
4: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
7: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
8: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலை வசையில் அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ள முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும், உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அதே போல நீங்க கடத்தொழில் செய்யறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க. சொன்னாலும் உங்களுக்கு நானும் சொல்கின்ற ஒரு அறிவுரை இருக்கிறது, எல்லா பொருட்களையும் ஒரே கோரியன்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னா அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியன்கள் பெற்றுக் கொள்ள முடியும். போக்குவரத்து செலவும் ரொம்ப ரொம்ப மிச்சம். அதே போல தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சொந்தங்களே மறந்துடாதீங்க. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 418th சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 25, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 25, 57. நேற்று நாளின் சிறப்பு இலக்கங்களாக 3, 4, 6, 0 தெரிவாகியிருக்கிறது. நேற்று நாளின் சிறப்பு இலக்கங்களாக 3, 4, 7, 0 தெரிவாகியிருக்கிறது. 500,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,22,400 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,544 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 1, 65, 77, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 1, 65, 77, 79. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,67,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுபப்பரிசாக 8,20,30,624 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 6,302 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 8, 6, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 8, 6, 0. நேற்று நாளில் 25,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,91,80,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,35,30,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதி நிலையத்திற்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,332 சீட்டிலப்பு வாரத்துக்கான தனநிதி நிலையத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 8, 13, 19, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 8, 13, 19, 45. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,16,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,26,88,023 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,650 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. சூப்பர் இலக்கம் 20. வெற்றி இலக்கங்கள் 4, 7, 10, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. சூப்பர் இலக்கம் 20. வெற்றி இலக்கங்கள் 4, 7, 10, 65. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,30,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,47,79,66 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 25, 28, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,611 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகரம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 25, 28, 52. நேற்று நாளில் 10,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக
80,69,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றுக் கொண்டது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,36,508 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 8, 6, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 8, 6, 0. நேற்று நாள் மொத்தமாக 45,86,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 570வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 2, 0, 6, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 2, 0, 6, 6. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெள்ளி பெற்றுக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெள்ளி பெற்றுக்கிறது. மொத்தமாக 62,45,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை. ராகு காலம் காலை 7:35 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:35 12 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிரமம், ரிஷபம் நஷ்டம், மிதுனம் பொறுமை, கடகம் வருத்தம், சிம்மம் ஊக்கம், கண்ணி அச்சம், துலாம் நட்பு, விருச்சிகம் முயற்சி, தனுசு ஆதாயம், மகரம் பயம், கும்பம் கவனம், மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிரமம், ரிஷபம் நஷ்டம், மிதுனம் பொறுமை, கடகம் வருத்தம், சிம்மம் ஊக்கம், கண்ணி அச்சம், துலாம் நட்பு, விருச்சிகம் முயற்சி, தனுசு ஆதாயம், மகரம் பயம், கும்பம் கவனம், மீனம் வெற்றி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கடிகாரம் முன் வலது பக்கம் சுற்றுவது ஏன்? இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். கடிகாரம் முன் வலது பக்கம் சுற்றுவதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் மற்றும் வரலாற்று காரணம் இருக்கிறது. சூரிய கடிகாரம். முற்காலத்தில் மனிதர்கள் நேரத்தை கணக்கிலும் சூரிய கடிகாரங்களை பயன்படுத்துகின்றனர். சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் அஸ்தமிக்கும் போது ஒரு குச்சியின் நிழல் தரையில் விழுவதை வைத்து நேரத்தை கணித்தார்கள். மற்றும் வட அரைக்கோளத்தில் தாக்கம். உலகின் முதலில் இயந்திர கடிகாரங்களை வட அரைக்கோளத்தில் ஐரோப்பிய நாடுகளில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. வட அரைக்கோளத்தில் சூரியன் தெற்கு வானத்தில் வழியாக கிழக்கிலிருந்து மேற்காக நகரும். அப்போது சூரிய கடிகாரத்தில் விழும் நிழலில் இடமிருந்து வளமாக கடிகார சுற்று திசையில் நகரும் இயந்திர கடிகாரங்களின் வருகை. பின்னாளில் மனிதர்கள் இயந்திர கடிகாரங்களை உருவாக்கிய போது பல நூற்றாண்டுகளாக மக்கள் பழகிய அதே சூரிய கடிகார நிழலில் திசையை அடிப்படையாக வைத்து புதிய கடிகாரங்களின் முட்களும் மாற்றமில்லாமல் பின்பற்றுகின்றன. ஒருவேளை கடிகாரம் முன்னாளில் தெற்கரை கோளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அங்கு சூரியனின் நிழல் வேறு விதமாக நகர்வதால் இன்று கடிகார முட்கள் இடமாக நகர்வதாக இருந்திருக்கலாம்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

பொய்யாயே ஓ ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிக் கொண்டே நிறைய பேர் இன்னைக்கு பாடசாலை போயிருப்பீங்க சரிதானே. சரி ஓகே, இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா பாடசாலை தொடங்குவதற்கு முன்னாடி நேற்று நாள் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளை அந்த வளாகங்களை சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் வேலைகள்லாம் நடைபெற்றது. அதே போல மூன்றாம் தவணை இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இன்று தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று இப்பொழுது கல்வி அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லியிருந்தேன் இந்த பாடசாலை சுற்றுப்புறச் சூழலை சுத்தப்படுத்துவது. இதற்கான காரணம் என்ன? முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. அதாவது டெங்கு எச்சரிக்கை உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. நாங்கள் முடிந்தவரை எங்களது சுற்றுப்புறச் சூழலை கட்டாயம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது, நாங்கள் செய்ய வேண்டிய விஷயமா இருக்கிறது. இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்திருக்கிறது. அதன்படி இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இந்த விஷயத்தை தரவுகளாக சொல்லியிருக்கிறார்கள். இதேவேளை செப்டம்பர் மாதத்தின் முதல் 4 மட்டுமே 872 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். இந்த டெங்கு நோய் எங்கிருந்து வருகிறது? நாங்கள் காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், டெங்கு நோய் நாங்கள் எங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளாத பட்சத்தில், நீர் தேங்கி இருக்கின்ற இடத்தில், சரியான முறையில் நாங்கள் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளாத பட்சத்தில் தான் இந்த டெங்கு நோய் பரவுகிறது. ஆக அது எங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைகிறது. தயவு செய்து உங்கள் சுற்றுப்புறச் சூழலை கட்டாயம் நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். நிறைய கப்ஸுகளை நீங்கள் வெளியே போறது, அதுல நீர் தேங்கி நிற்கும் போது அதில் தான் டெங்கு உருவாகிறது, உருவாகி உங்களைத்தான் வந்து கடிக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சொந்தங்களை, டெங்கு நோயிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். சரி, நேற்று நாளில் ஒரு இறுதிப் போட்டி நடைபெற்றது, எதிர்பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு போட்டி. காரணம், ஜிம்பாப்வே இந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்கிறாங்க, அதுவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக. 6 போட்டிகள் முடிந்தது. இறுதிப் போட்டி நேற்று நாளில் நடைபெற்றது, மிக சிறப்பான ஒரு போட்டியாக மாறியது. எது எப்படியோ கையில காலில் பிடிச்சியாவது தென்னாப்பிரிக்காணி வெற்றி பெற்றதாங்க. ஓகே, நேற்று நாள் போட்டியை பொறுத்த மட்டும் தென்னாப்பிரிக்காணி முதலில் துடுப்பாட்ட அணி 205 ஓட்டுகளை பெற்றது, 5 இழந்து. நேற்று நாள் துடுப்பாட்ட பரதியை பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா அணியின் சார்பாக கனர் 32 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஜார்டன் 53 ஓட்டுகள் பரவாயில்லை, ஒரு 6 ஓட்டம் 8-4 ஓட்டுகள் அடங்கலாக 29 பதவிகளில் 53 ஓட்டுகளை விளையாசித்தல் இருந்தார். அதே போல நேற்று நாளில் டெவல் ட்ரீம்ஸ் மிக சிறப்பு, 32 ஓட்டங்கள். அவரை தொடர்ந்து வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. ரொபின் ஹார்மன் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 5 இழந்து 205 ஓட்டங்களை பெற்றது. இறுதியாக நேற்று நாளில் டான் ஜான்சன் மிக சிறப்பு, 14 பதவிகளில் 23 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். 4-4 ஓட்டுகள் அடங்கலாக 14 பந்துகளில். பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது நேற்று நாளில் பார்க்கும்போது நைம் ஹொய் 2 விக்கெட்டுகளையும் அதே போல பிரெட் எவன்ஸ் 2 விக்கெட்டையும் வீழ்த்திருந்தார்கள். பதிலுக்கு திருப்படுத்தாத ஜிம்பாப்வே அணிக்கு 206 ஓட்டங்கள் என்று வழங்கப்பட்டது 20 ஓவர்களில். ஆனால் நேற்றைய நாளில் ஜிம்பாப்வே அணியின் 4 துடுப்பாட்ட வீரர்கள் ஒருவரும் கூட கை கொடுக்கவில்லை, அப்படியே மோசமான துடுப்பாட்டமாக பார்க்கப்பட்டது. பிரைன் 6 ஓட்டங்கள், பென் கரன் 0, அதே போல கயா 9 ஓட்டங்கள் என்று, வெஸ்லி 6 ஓட்டங்கள், அதே போல ஷிகன் ராஸ் எதிர்பார்க்கப்பட்ட வீரர் அணித்தலைவர் 16 ஓட்டங்கள், அதே போல ராயன் பால் 13 ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகள் செல்ல, இறுதியாக பிரெண்ட் ஹேவன்ஸ் மாத்திரமே துடுப்பாடுதலும் ஆட்டமிழக்காமல் 56 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. நேற்று நாளில் 18 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டுகளை மாத்திரமே பெற முடிந்தது. நேற்று நாளில் பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது டான் ஜேன்சன் அதே போல பிஜான் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்திருந்தார்கள். மிக சிறப்பான பந்துவீச்சு. அதே போல ஆதன் போஷ் 2 விக்கெட்களையும் வீழ்த்திருந்தார். நேற்று நாளில் சிறப்பான பந்துவீச்சின் மூலமாக நேற்று நாள் தென்னாப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது. 48 ஓட்டங்களால் நேற்று நாளில் வெற்றி வாகை சூடியது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். எட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0776 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
6: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
7: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

கற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் FM.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். இப்பொழுது பாத்தீங்கன்னா, ஊரடவாத்த சந்தையில் இப்பொழுது அதிகமாக வாகன நெரிசல் காணப்படுவதாக இப்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பாதையை பயன்படுத்துகிறது, வேறு ஏதாவது ஷார்ட்கட் தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல வெள்ளவத்த கொலிபிட்டிய அந்த பகுதியில் காலி வீதி பாத்தீங்கன்னா, இப்பொழுது அந்த இடத்திலும் அதிகமான வாகன நெரிசலாக காணப்படுகிறது. அதே போல வழமையாக இருக்கின்ற டிராபிக் தான் ராஜகிரியிலிருந்து, அதாவது பத்திரமல்லது ராஜகிரியை போகின்ற அந்த பாதை, மூன்று வழி பாதையாக இருந்த போதிலும் அங்கே செல்கின்ற பாதை, அதாவது முரள பக்கம் செல்கின்ற பாதை, ராஜகிரி பக்கம் செல்கின்ற பாதை இப்பொழுது நெரிசலாக இருக்கிறது. அங்கிருந்து வெளியேறுகின்ற பாதை, குழம்பை விட்டு வெளியேறுகின்ற பாதை நெரிசல் இல்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஏராளமான விடயங்கள். நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேணும் புனேஷனா. நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சு நல்ல ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேணும். என்னுடைய பிள்ளைகள்லாம் அந்த வீட்டில் வாழ வேணும் சொல்லி யோசிக்கிறேன். என்ன செய்யறதுன்னு சொல்லி என்னிடம் கேட்கறீங்க. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்க சகோதரா. என்ன தெரியுமா, நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாய்த்து அந்த வீட்டை கட்ட வேண்டும். பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உறுதியாக இருக்கும். அந்த படையப்ப படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தந்தையாக இருக்கின்ற சிவாஜி சொல்ற மாதிரி, பரம்பரை பரம்பரையா அந்த வீடு, நாங்கள் வாழ்ந்த வீடியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வீடு இருக்கு. நீங்கள் மெல்வாக்கிய கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்க. இந்த நாங்க ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பத்து வீடு இருக்குன்றது நமக்கே அப்பதான் தெரியும். கேள்வி கேட்டு நமக்கே அப்பதான் தெரியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க குட்டி சந்தமா இருக்கிறாங்க. எஸ் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, இந்த கால குட்டிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வயசுல சின்ன வந்தாங்க, ஆனா யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறது. எப்படிடா இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க கூடியதா இருக்கு. நாங்களும் செலவில் யோசிப்போம், எப்படி இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு நாங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா பெருதா நம்ம அவமானப்படக்கூடாது, அந்த அதனால கேட்கறதில்ல. இப்ப இருக்க குட்டிஸ் பாத்தீங்கன்னா அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அதோட புதுசு புதுசா சிந்திக்கிறாங்க, புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சோ சில நேரங்கள்ல அவங்க செய்யற பெரிய பெரிய காரியங்களை பார்க்கும்போது நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வேலை எல்லாம் இருக்கிறது. அப்ப நம்ம குட்டிஸ் இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்கும்போது நாமும் இந்த தயார்படுத்த வேண்டும் அவங்களுக்கு இல்லையா. இந்த விஷயத்துக்கு அவங்களை நாங்கள்

தயார்படுத்த விடும். அவங்க பெருசாக யோசிக்கும் போது நாங்களும் பெரிதான விடயங்களை அவங்களுக்கு செய்ய வேண்டும். அதனால்தான் அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM மறந்துடாதீங்க. இதை வாங்கி கொடுத்து பாருங்க, அவங்க இன்னும் இன்னும் அப்படியே பெருசு பெருசா யோசிப்பாங்க. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கு ஸ்மார்ட் தயாரிப்புன்னு சொன்னது ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. கூடுதல் விவரங்களுக்கு பொதி பேக்கெட் பார்க்கவும், பேக்கெட்டில் பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். பாதையில் செல்லும்போது நாங்கள் கவனமாக செல்ல வேண்டும் இல்லையா? இந்த பாதையில் செல்லும்போது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். இந்த பாதையில் செல்கின்ற போது நாங்கள் எப்படியான அந்த சமிகளை பயன்படுத்த வேண்டும், நாங்கள் எப்படியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை ஊக்குவிக்கும் முகமாக, அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக தான் இந்த டேக்கியா வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம் தான் இந்த டேக்கியா வேலை திட்டம். இது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நேரடியாக ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 2வது கட்டமாக இப்பொழுது நடைபெறுகிறது. சுயாதீன ஊடக வலைப்புகள் தெரியும், ITN, வசந்தம் டிவி, வசந்தம் FM, லக்கண்டு இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான நாடக வடிவிலும் அதுபோல கருத்தரங்கு வடிவிலும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றும் நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற வறட்சியான வானிலை காரணமாக பார்த்தீங்கன்னா, அம்பாறை மாவட்டத்தில் 9 பிரதான பாசன நீர்த்தேக்கங்கள் பார்த்தீங்கன்னா நீர்மட்டம் 21.5% குறைவடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் நேற்றைய நாள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது திடீர் நீர்மட்ட வீழ்ச்சியானது மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நீர் விநியோகம் தொடர்பில் கடும் அச்சம் ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. இதே வேளை பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 பிரதான பாசன நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டமும் 25.3% வரை குறைந்திருக்கிறது என்ற விஷயமும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து விடுத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். நிகழ்ச்சியோடு

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் சொல்ல விடுது ஜனதா சேல்ஸ். அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே போனால் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார்பகங்கள் இருக்கலாம், கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கைகூறுக்க வேண்டும் இல்லையா. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். நாங்கள் கைகோர்த்தால் மாத்திரமே எதிர்கால சந்ததியினரை நாங்கள் காப்பாற்ற முடியும். எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். எங்களுடைய நாட்டை நாங்கள் காப்பாற்ற முடியும். அப்படியாக இருக்கும்போது நாங்கள் இந்த போதைப் பொருள் ஊடுருவல் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் இன்று வாழ்க்கையை இல்லாமல் செய்கின்ற இந்த போதைப் பொருள் பழக்கம் என்பதை குடும்பங்களை இல்லாமல் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. ஆக இதிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நாங்கள் செய்கின்ற முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் விநியோகம் எங்கேயாவது தெரிந்தால் இதையா இப்படி செய்யறாங்க, இவங்க தான் விநியோகம் பண்றாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிந்தால் உடனடியாக 18-18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க, இவர் ரொம்ப சிக்கி தவிக்கிறார் போதைப்பொருள் பாவனையின் கீழ் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க சொன்னா அவருக்கு புனர்வாழ்வு கொடுப்பதற்காக இப்பொழுது 19-27 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவருக்கு நீங்கள் உதவி செய்யலாம். நேரம் இப்போது 8:37 நிமிடம்.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க திரும்ப அடிக்கிறோம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்.
3: 107.5
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. வேகமாக முன்னேறி வரும் நாடு, பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த நாடு இன்று மீண்டும் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் முன்னேறி வருகிறது. 2025 நமது பொருளாதாரம் 5% வளர்ச்சி அடைந்தது. 2026 முதல் காலாண்டிலும் 5.1% வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2026 பிப்ரவரி மாதத்துக்குள் அந்நிய செலாவணி கையிருப்பு $7.3 பில்லியன் உயர்ந்தது. நாம் இப்போது வேகமாக மீண்டெடுத்து முன்னேறும் நாடு.
5: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: பிள்ளையார் சுழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
8: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
9: சேஷினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
10: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம். கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: அந்த மாதிரி லட்சகன் திரைப்படத்துக்காக ரஹ்மானின் இசையில் பாடல் ஒளித்தோய கேட்டோம் நாங்கள். அப்படியே சந்தோஷமாக, அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது, புரட்சனா காலையில் தலைவலி காய்ச்சல் வருது, என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யத்தில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோரண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்செல்லாம் அப்படியே சிறை கடித்து பறந்து போகும், சரிதானே? அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அதே போல ஒரு விஷயம் இருக்குதுங்க. நாங்கள் எங்களுடைய குழந்தைகள், நாங்கள் குழந்தைகளை பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இல்லையா? அதோடைய ஒவ்வொரு சாதனைகளிலும் எங்களுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். நல்ல விஷயம் இந்த காலத்து குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நாங்களும் பெரிய பெரிய விடயங்களை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். அதாவது நாங்களும் அவர்களுக்கு தயார்படுத்த வேண்டும், அவர்களை தயார்படுத்த வேண்டும் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் எப்படி செய்யறது சொல்லி யோசிக்கிறீங்களா? எஸ், அதனாலதான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயங்க. அதான் இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு பெருசா யோசிக்கும் குட்டீஸ்களுக்கு ஸ்மார்ட் தயாரிப்பு அனுப்பினால் ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பொதி பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். இந்த விஷயமும் நான் சொல்கிறேன். போதைப் பொருள் பாவனையிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தில் நாங்கள் கைகூறுக வேண்டும். எப்படி என்றால், போதைப் பொருள் விநியோகம் எங்கேயாவது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உடனடியாக இது பற்றிய விஷயங்களை அறிய தரணும். 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லலாம். அது ரகசியம் பேணப்படும். அதே போல ஒருவருக்கு புனர்வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. நிச்சயமாக அதுபடி செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது 19-27 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. நான் சொல்ல இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருப்பின்ற பிரச்சனையும் அந்த வறண்ட கால்நிலை காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை சொந்தமாக முழுமையான பிறகு பகிர்ந்து கொள்ள சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று போலர்வை மற்றும் முனநாகலை மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை பெய்து தற்காலிக நிவாரணம் கிடைக்கப் போதிலும் வெப்பம் வறண்ட வானிலை எதிர்வரும் வாரம் முழுவதும் தொடரும் என்று வளிமண்டலத்தினர்களும் சொல்லியிருக்கிறாங்க. வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முனநாகலையும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருக்கின்ற ஏராளமான சிறிய பாசன குளங்கள் ஏற்கனவே முற்றிலும் வற்றி போயிருக்கிறது. அங்கு நீர் பிரச்சனை பெரிதும் இப்பொழுது கையொங்கி இருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் பார்த்தீங்கன்னா, முனநாகலை சீமலா கண்டுவ அதேபோல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 48 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் உள்பட்ட குழாய் கிணறுகள் திருத்தும் பணிகள் இப்பொழுது சீமலாண்டுவை பிரதேச சபை தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையும் இணைந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்களாக. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 பிரதான பாசன நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டமும் 25.3% வரை குறைவடைந்திருக்கிறது. ஆக இந்த வறண்ட காலநிலை காரணமாக ஒரு பக்கம் நாங்கள் எங்களுடைய நோய் எதிர்ப்புகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், காரணம் நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நீருக்கே தட்டுப்பாடு ஒரு பக்கம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. நாங்கள் அப்படியே கேப் வாட்டே அந்த பகுதிக்கு சில பொறுமை என்னன்னு சொன்னா, அங்கு ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இந்த விபத்தில் 23 பேர் பலியாகின சம்பவம் தான் பதிவாகியிருக்கிறது. உண்மையிலே ஒரு கவலையான சம்பவம். நிச்சயமாக 25 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகிருக்கிறது. இதில் 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. மலைப்பாங்கான பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தில் பாத்தீங்கன்னா சிறுவர்கள் உட்பட எல்லாம் இருந்திருக்காங்க, பாடசாலை பள்ளி மாணவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. போய்கொண்டிருந்த போது திடீரென்று அந்த விபத்து, அதாவது தடம் புரண்டிருக்கிறது. அங்கே சென்று கொண்ட பாதையில் உங்களுக்கு தெரியும் பள்ளம் மேடுகள் அதிகமான அந்த மலைப்பாங்கான பகுதியில் பார்க்கும்போது இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கின்ற தீவு நாடுதான் கேப் வாட்டே. இந்த பகுதியில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அதே போல ஜனதா ஸ்டீல்ஸ் நல்ல ஒரு பொருட்களை வாங்க வேண்டும், நியாயமான விலையில் பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். அதாவது அடுத்து நாங்கள் இன்றைய ஸ்டார் ஆஃப் த டே பாடலுக்கு நாங்கள் செல்ல போகிறோம். இன்றைய ஸ்டார் ஆஃப் த டே பாடல் பார்த்தீங்கன்னா இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிற நடிகர் மம்முட்டி. மம்முட்டியை பற்றி நாங்கள் ஏராளமான விடயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மம்முட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவருடைய இயற்பெயர் நீதிமன்றில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருந்தது. அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறார்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: அடிப்பெரிய கூட்டு பேசும்.
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின்றன. அதன்படி பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்னர் நாடு முழுவதும் உள்ள பாடசாலை வளாகத்தில் நேற்று தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் டிசம்பர் 4 தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை எக்காரணம் கொண்டும் திரும்பப் பெறப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று புலத்சிங்கள பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான தீர்ப்பு விரைவில் கிடைக்கும் என ஊடகச் செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த தீர்ப்பு கிடைத்தவுடன் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி அங்கு வலியுறுத்தினார். நாங்கள் சட்ட திருத்தங்களை உருவாக்கியுள்ளோம். அதற்காக தேவையான அரசியலமைப்பு திருத்தங்களையும் செய்துள்ளோம். நாங்கள் பயமின்றி முன்னோக்கி செல்வோம். அப்போது என்ன நடக்கும்? கருப்பு சட்டங்களின் பாதுகாப்பில் இருந்தவர்கள் அச்சமடைவார்கள், தூதரகங்களை நோக்கி ஓடுவார்கள், உலக அமைப்புகளுக்கு கடிதம் எழுதுவார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த தீர்மானங்களையும் மக்களுக்காகவே எடுக்கிறோம். எடுக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் திரும்பப் பெற மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: மியாமி சர்வதேச விமான நிலையத்தின் அமேசன் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் சுமார் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 5 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போர்ட்டோ ரெக்கோவின் சான் ஜவானில் இருந்து பயணித்த இந்த விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி விமான நிலையத்தின் பிற வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தும் வீதியை கடந்து சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அங்கிருந்த வாகனங்களிலும் விமானம் மோதுண்டுள்ள நிலையில் தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் விமானத்தில் இருந்தவர்களா அல்லது விமானம் மோதிய வாகனங்களில் இருந்தவர்களா என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சுமார் 200 மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியை முன்னெடுப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனிதளச் செய்தியினை 10 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதடிகளின்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி, நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும், திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரச்சனம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக குழுமமாக வருக தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் விண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி, ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

காதலன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தூக்கிறது வடக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சொந்தங்களை எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதாவது காலையிலேயே தலைவலி காய்ச்சல் வருது, நான் இன்னைக்கு லீவ் ஒன்று போட போறேன், திங்கட்கிழமை யோசிக்கிறது சரியா பிள்ளைதானே, ஓகே அந்த பிள்ளைக்கு நாங்கள் சரி செய்து கொள்ளுவோம். என்ன சொன்னால் தலைவலி காய்ச்சல் வருதுன்னா புவனேஸ்வரன் என்ன செய்யுது, அப்போ நீங்கள் சொல்றீங்க தலைவலி காய்ச்சலோட எப்படி ஒர்க் போறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு மேல்டோர் எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். அந்த பறந்து போறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் ஒரு மெல்டோலன் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் நம்மளுக்கு தெரியும், டேக் கேர் வேலை திட்டம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், அதாவது பாதை விபத்துக்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக நடைபெறுகிறது. ஆக ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேலை திட்டத்திற்கு முன்பதாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருப்பது எங்களுடைய சுயாதீன ஊடக வலைப்பின் அடிப்படையில், சுயாதீன ஊடக வலைப்பு செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இது. குறிப்பாக பார்க்கும்போது வசந்தம் டிவி, ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், லக் என இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டம். சரி, இப்போது நாங்கள் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த தாய்லாந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தேன். காரணம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க உங்களுக்காக அந்த வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஆகஸ்ட் 31 வரை பார்த்தீங்கன்னா தாய்லாந்து செல்றதுக்கு விசா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சலுகைகள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்பொழுது எதிர்வரும் 15 முதல் தாய்லாந்தின் விசா இன்றி பயணிக்கும் சலுகை இழக்க உள்ளதாக இப்பொழுது தாய்லாந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இலங்கை உட்பட 21 நாடுகளுக்கு சேர்ந்த இந்த குடிமக்களுக்கு தான் இந்த வழங்கப்பட்ட இந்த விசா விலக்கு சலுகை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இனிமே அந்த சலுகைகளும் கிடையாது ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இனி தாய்லாந்துக்கு பயணம் செய்யும் இலங்கை குடிமக்கள் பயணத்துக்கு முன்னதாக கொடுத்த விசாவை பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து பயணகத்தின் விசாவிற்கு இணைய வழி இ விசா மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். கொழும்பில் உள்ள தாய்லாந்து தூதரகம் நேரடியாக நேரில் சென்று அங்கு சமர்ப்பிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களுக்கு ஏற்கப்பட மாட்டாது, அதுக்கெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இருக்கிறது. இப்போ நீங்க யோசிப்பீங்க, ஐயோ நான் 14 முன்னாடியே போட்டுருந்தேன் என்ன செய்யுது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. எதிர்வரும் 15 முன்னர், அதாவது 14 வரை தாய்லாந்துக்கு பிரவேசிக்கும் இலங்கை பயணிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 60 வரை அங்கு தங்கியிருக்க அனுமதி அளிக்கப்படும். சரிதானே, இது ஏன் அப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னா தேசிய பாதுகாப்பு, சுற்றுலா, பொருளாதார நலன் மற்றும் பரஸ்பர விசா நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டுதான் தாய்லாந்து அமைச்சரவை இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. சரிதானே, இந்த விஷயம் இப்படி இருந்த ஒரு புறாவுக்கு போரா அப்படின்ற மாதிரி வடிவில் நான் புலிகேசி படத்தில் நினைக்கிறேன், தூது வந்த புறாவை வெட்டி சாப்பிட்டுருவார் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்பொழுது பகிரப்பட்டிருக்குது. ஆனால் இப்படி தான் நீங்கள் புறா வளர்க்குறது பிரச்சனையானு யோசிக்கலாம், கிடையாதுங்க. அதில் விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பந்தயத்துக்காக புறா கொண்டு வருவது, அதேபோல் வெளிநாடுகளிலிருந்து இங்கே தெரியாமல் கொண்டு வருவது தான் போன்ற விஷய பிரச்சனைகள் தான் இருக்கிறது. கட்பட்டி கோட்டைக்கு அருகில் இருக்கிற துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. புத்தளம் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சின் வழிகாட்டலின் கீழ் விசேட காவல்துறை குழுவுடன் இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த புறாக்கள், சரிதானே, இதுதான் காரணம். அந்த அது மட்டுமல்லாது அந்த பணப்பந்தயம் வைக்கும் புறாக்கள் பந்தயங்களுக்காக கொண்டு வரப்பட்டதாக இப்பொழுது சந்தேகப்படுவதாக இப்பொழுது காவல்துறையை சொல்லியிருக்கிறாங்க. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சந்தேகப்படும் படகு, அதன் எஞ்சிய மற்றும் சிற்றுன்று ஒன்றும் இப்பொழுது காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் மாவனலை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற மூவரும் கட்பிடிப்பதை சேர்ந்தவர். இதை கைப்பற்றப்பட்ட ஒரு புறாவின் பெறுமதி கிட்டத்தட்ட 50,000 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அத்தனை புறாக்களின் மொத்த பெறுமதி சுமார் 1 என்பதையும் இப்பொழுது கணச்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கட்பட்டி காவல்துறை இந்த விஷயத்தை மேலதிக விஷயமாக இப்பொழுது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா, புறா, இந்த புறாதான் அந்த பிரச்சனை.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.
4: எட்டியான் தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியான் தோட்டை.
5: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
6: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்னு.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும்

தேசத்தின் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்களிலும்

யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாமத்துக்குமார் அவர்கள் வரி எழுத அந்த பாடல் ஒளி தோன்றிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். தரமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் புவனேஷன்னா பரம்பரைக்கே ஒழிக்கக்கூடிய ஒரு வீடு கட்ட வேண்டும் சொல்லி யோசிக்கிறேன். என்ன செய்யணும் என்ன செய்யணும்? நீங்கள் தரமான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். நல்ல தரமான கம்பியை பயன்படுத்தினாதான் நான் சொல்றது. மெல்லா கியூஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதுமே உறுதியான கம்பி சரிதானே? ஆக இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டேன் சரிதானே? எப்போதுமே பரம்பரைக்கு உங்களது பேரு பிள்ளைகள்லாம் தாத்தா சூப்பரான வீடு தாத்தா எப்போதுமே உறுதியா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு நீங்கள் வீடு கட்ட விரும்பினால் மெல்வாக்கி யோசிச்சு கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். சரி, இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம் இப்பொழுது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். இளைஞர்களுக்குன்னு இலவச சுகாதாரத்துறையின் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வர அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கௌரவ ஜனாதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். உண்மையிலேயே இது சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கின்ற திட்டங்கள் தான். உண்மையிலேயே சுவிட்சர்லாந்தில் பர்சனல் டாக்டர் ஒருத்தர் இருப்பார், குடும்ப வைத்தியர். அவரிடம் சென்றுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்களுக்கு இவ்வளவு பெரிய நோயங்களுக்கு வந்தாலும் கூட குடும்ப வைத்தியரை நாடிதான் அந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் மாரு கூட அந்த விஷயத்தை செய்வார்கள். காரணம், குடும்ப வைத்தியர் என்பது ஆரம்பத்திலிருந்து இவர்களுக்கு நோய்கள் எல்லாவற்றும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்திலிருந்து தெரியும். ஸோ இவருடைய மூலமாகத்தான் அந்த விஷயங்கள் ஆலோசிக்கப்படும், நிறைய விஷயங்கள் செய்யப்படும். ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது புதிய புதிய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இவர் சொல்லிருக்கின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதுமாக புதிதாக அமைக்கப்பட இருக்கின்ற 1000 ஆரோக்கிய மையங்கள் மூலமாக குடும்பங்களுக்கு முதன்மை பராமரிப்பு மருத்துவம் அதே போல வசதி ஏற்பாடு தரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கமைய பார்த்தீங்கன்னா, நோயாளர்கள் பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டுமாயின் முதன்மையாக தங்களது குடும்ப மருத்துவரின் பரிந்துரையை பெறுவது முக்கியமான விஷயமா இருக்கிறது. உண்மையிலேயே தற்போது சுகாதார அமைப்பு முறையில் குறித்து ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிற விஷயம், அவர் ஜனாதிபதி சொல்லும்போது இந்த கொத்தமல்லி கொடுத்து ஓய்வெடுத்தாலே குணமாகக்கூடிய நோயும் இருக்கிறது இல்லையா, வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், ஓவர் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் தலைவலிக்கு சொல்லி கொஞ்சம் ஒரு தூங்கி எழும்புனாலே போதுமானால் அதுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் நிற்கிறது. ஆனால் இலவசம் வழங்கப்படும் மருந்துகளை கூட மக்கள் முழுமையாக உட்கொள்வதில்லை. வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க, ரெண்டு வேலை குடிச்சு போட்டு அப்படி வீசி போடுறாங்க. ஆனால் அதன் பெருமதி எவ்வளவு இல்லையா, கொஞ்சம் யோசிக்கிறோம். ஸோ இது பெரும் வீணடிப்பாக இருக்கிறது, ஒரு குற்றமாகவும் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி தான் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க, ஒரு பட்டிகளும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இலங்கையில் சுமார் 2.2 கோடி மக்கள் தொகை மட்டுமே இருக்கிறார்கள். அரச மருத்துவமனையில் ஆண்டுதோறும் சுமார் 8 கோடி வெளிநோயாளர்கள் வருகைகள் பதிவாக இருப்பதாக இப்பொழுது கௌரவ ஜனாதிபதி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை சரியாக நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கார். நல்ல விஷயம் தான். காரணம், குடும்ப மருத்துவர் என்பது ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டம் தான். சரி, இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இவர் வரமாட்டார் அதுதானே. நீங்கள் என்னாண்டு கூப்பிடலும் திடீர்னு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்லியிருக்காரு. வாசனா இனி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வாசனாவின் உரிமையாளர் அந்த சங்கம் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். யார் வாசனா, யார் வரமாட்டேன், என்ன பிரச்சனை போனச்சுனு சொல்றீங்களா? அதாவது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானை பார்த்தீங்கன்னா இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களுக்கு மாத்திரமே அவர் வருவார் என்று பங்கு பெற்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், யானையின் ஆரோக்கியம் மற்றும் நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த கதிர்காம தேவஸ்தானத்தின் பஸ்நாயக்க நிலைமை முக்கியமான நிகழ்வுகளுக்கு மாத்திரம் தான் இப்பொழுது வாசனா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அடிக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேசும்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: தொடர்புகளுக்கு
3: 076 76 70 76.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
5: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் அத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் மம்முட்டி. இவர் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்திருக்கிறது, இவர் பெற்றிருக்கிறார். அதே போல கேரள அரசு பத்ம பூஷன் விருதையும் கொடுத்து இவருக்கு கௌரவித்திருக்கிறது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நடிகர் ஆக இவரை தான் நாங்கள் இந்த நாளில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் மம்முட்டி.
6: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம் எஃப்எம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறோம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம்
1: பெரிய கூட்டு பேசும்.
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.
2: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
4: பிள்ளையார் சுழி போட்டு
2: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
5: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க. பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
6: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
7: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம். எங்களுடைய நாடு வேகமாக முன்னேறி வருகின்ற ஒரு நாடு. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருந்த ஒரு நாடு. ஆனால் இப்பொழுது பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேடுகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. ஆக பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது 2025 ஆண்டில் 5% வளர்ச்சி, 2026 ஆண்டு முதல் காலாண்டில் 5.1% வளர்ச்சி, 2026 ஆண்டு பிப்ரவரிக்குள் பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு பார்த்தீங்கன்னா 7.3 பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறதாக. இந்த வளர்ச்சி என்பது இந்த நாட்டின் மிகப்பெரிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உண்மையில் சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு கடன் வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலமாக இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவர்களின் தொழிலை வலுப்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக 12 ஆண்டுகளில் அவருடைய தொழில் இன்னும் வலுப்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கான இந்த தொழில் ஸ்திரத்தன்மை, அதேபோல தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக்கிறது. ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கும் ஆட்சி என்ற வகையில்தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். கைகோர்த்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் ஒழிக்க முடியும். போதைப் பொருளை இல்லாமல் ஒழிக்க நாங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் எங்கேயாவது போதைப் பொருள் வியாபாரம் நடக்கிறது உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பு ஏற்படுத்தி பகிர்ந்து கொள்ளுங்கள். 18-18.5 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல போதைப் பொருள் பாதிக்கப்பட்டு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி புனர்வாழ்வுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் 19.27 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அவர்களே நாங்கள் புனர்வாழ்வுக்காக கொண்டு வரலாம். தரமான பொருட்களை நியாயமலை விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் தான் நீங்கள் ஜனதா ஸ்டீல். அங்கே போனீங்க எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் போங்க சொந்தங்களே, எல்லா வகையான பொருட்களும் உங்களுக்கு அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள், GIT பைக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே இந்த காலத்துக்கு குழந்தைகளை பிள்ளைகளை பார்க்கும்போது நாங்களே அப்படியே பூரி படையிறோம். ஆஹா, இவ்வளவு வளர்ச்சி அடைகிறாங்க, இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக அவருடைய இலக்கு எல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் நாம் நினைக்கிறத விட அதிகமான விடயங்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, புரிஞ்சுக்கொள்றாங்க இல்லையா. புதுசு புதுசாக விஷயங்களை யோசிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்கள் செய்கிற வேலையை பார்க்கும்போது இவர்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இவர்கள் தான் இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஸோ நம்ம கூட்டி இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப பெருசாக பார்க்கும்போது நாமளும் இப்போ இருந்தே அவங்களுக்கு தயாராக இருக்கணும், அவங்கள தயார்படுத்தணும் இல்லையா. அதனால தான் நம்மளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சி அது செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் முக்கிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. மறந்துடாதீங்க சொன்னீங்களே. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கு ஸ்மார்ட்டான தயாரிப்பு தான் இந்த தயாரிப்பு ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனை சிறந்த வழிகாட்டியாகும் என்பதையும் இங்கே முக்கியமான படியாக இருக்கிறது. வணக்கம் பசங்க, நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்ற நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகின்றேன். ஒழிக்க வருகின்ற பாலோடு தொடர்ந்து ராகம் சுமாரத நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ML கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
6: சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
7: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பொதுப்பணத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசியல் எதிரிகளை அரசாங்கம் பழிவாங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்தார். அரசாங்கம் யாரையும் துன்புறுத்தவில்லை, ஆனால் பொதுப்பணத்தை திருடியிருந்தால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். அதில் நாங்கள் செய்வதற்கு எதுவுமில்லை. தவறு செய்தவர் முன்னாள் ஜனாதிபதியாகவோ முன்னாள் அமைச்சராகவோ அல்லது அவர்களின் மகனாகவோ இருந்தாலும் அது பற்றி அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. குற்றம் புரிந்திருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று டெல்வின் சில்வா கூறப்பட்டுள்ளார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரவும் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவுமே மக்கள் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் கடும் வறட்சியான வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 9 பிரதான பாசன நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் 21.5% குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 4 பிரதான பாசன நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் 25.3% வரை குறைவடைந்துள்ளது. இது கிழக்கு மாகாணத்தில் நீடித்து வரும் கடும் வறட்சியின் தீவிரத்தை பிரதிபலிக்கிறது. தொடர்ந்து நிலவும் வறட்சியான வானிலையால் பல மாவட்டங்களின் நீர்வளமும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சீன எல்லையை ஒட்டிய நேபாள பகுதிகளில் பனிப்பாறை சரிவினால் ஏற்பட்ட பேரழிவுகரமான வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து மாயமான ஆயிரக்கணக்கான மக்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. இந்த பேரழிவில் இரண்டு நாடுகளிலும் சேர்த்து இதுவரை 1384 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 800 வெளிநாட்டவர்கள் உட்பட 5500 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். நேபாளத்தில் 1341 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சுமார் 4996 பேரை காணவில்லை. சீனாவின் திபெத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 43 உயர்ந்துள்ளதுடன் 519 பேர் காணாமல் போயுள்ளனர். புவியியல் சவால்கள், மோசமான வானிலை மற்றும் தொடர்பாடல் வசதிகள் இல்லாத போதிலும் நீர்மின் நிலைய சுரங்கங்களின் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக நேபாள சக்திவளத்துறை அமைச்சர் விராஜ் பக்த சிரேஷ்டா தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரை தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இன்றைய நாளின் முதலாவது நேயராக கட்டுவனில் இருந்து சகுந்தலா தேவி வணக்கம்.
1: உங்களுடைய
0: சொந்த இடம் எது? அச்சுவேலியில இருந்து இப்ப கட்டுவனை பிடிச்சிட்டு இருக்கீங்க. சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி அச்சுவேலி இப்ப அப்படியே ஒரு பக்கத்துல வச்சு போட்டு இப்ப கட்டுவனுக்கு வந்தாச்சு. அவ்வளவு தானே வேணும் ஏனா? நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: குடும்பம், தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், எனக்கு அடுத்த மனுஷாலும் அம்மா பாடல் வேணும். அம்மாவை கண்ணும் கொண்டு வராம நீங்க பாடல் போடாதீங்க.
0: நன்றி நிகழ்ச்சியில் நன்றி.
1: இதுவா தம்பி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். ஷக்கீலா சந்திரசேகரம் இருந்திருக்கிறாங்க செங்கலடியிலிருந்து. வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நான் கென்யாவில் இருந்து நசூர் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நிலந்த ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை சிங்க ராஜா வந்திருக்கின்றார். குறிஞ்சங்கணி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற இதேவேளை வணக்கம் கிருபான்னா, நான் ஏராவூர்ல இருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை அக்கறைப்பற்று ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் உடுப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறேன் சேகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜஸ்தி ட்ரெயிலர் சோப்பில் ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதே வேளை கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். வணக்கம் கெருபான், அப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதயரத்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். இதே வேளை மங்கேக்கரசி வந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி முனியாண்டி இணைந்திருக்கின்றார். மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கலதாவளை சுந்தரம் மற்றும் சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் சீனுவாக

எங்களை நிகழ்ச்சியில் அனைத்து நிலத்தர பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார் மனோகரன் வந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொழும்பு 14 இருந்து முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நான் பண்டாரவளை எல்லையிலிருந்து மீனகி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு செல்வச்சினது சுதன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நானும் வசந்தத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜெகன் இணைந்திருக்கின்றார். கொழும்பில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சிட்டி சென்டர்ல அதே போன்று ஆகாஷ் வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளே நிக்கவரட்டிய சரீஃபா இணைந்திருக்கிறார். ஜூட் வந்திருக்கிறார். அந்தோணி ஜூட், ரொம்ப சந்தோஷமாக வண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாடல்கள் மனதுக்கு இனிமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறது. இவளை பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அக்கறைப்பட்டு பாப் ட்ரெயில நிசார் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நிலந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முகமது இர்ஷாட் இணைந்திருக்கிறார். அக்கறைப்பட்டு அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? சென்ற இடமெல்லாம் அதுதானே நமக்கு சிறப்பு.
2: எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். வேதனையத்தை தீர்ந்து வைத்தால் அது என்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம். நன்றி.
0: உண்மையிலே நம்மளை எல்லாம் வாழ வைக்கணும், அதுதான் விஷயம். இப்ப வந்திருக்கிறவர் பாக்குறாரு, என்னடா வந்துட்டு இப்படி எல்லாம் பாடுறாரு, என்ன விஷயமா இருக்கும். சரி, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இடம்
1: ஆலயம் நாளை கொடியேற்ற ஆரம்பமாகி 18 நாட்கள் திருவிழா நடைபெற இருக்கின்றது. 26ஆம் தேதி, மாதம் 26ஆம் தேதி நிறைவு நாள்.
0: சரி, அப்ப இப்போ அந்த விசேஷங்கள் எல்லாத்தையும் உங்களோட வச்சுக்கொண்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. சரி, இப்ப யார் யாருடைய பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சந்திரா?
1: எங்கள் இயக்குனர் லயனல் கிரகரி அருகே இருக்கின்றார். எங்களுக்கு பெரிய பபல் டெக் போட்டிருக்கின்றார். இந்த வீதி எல்லாமே அந்த வசந்த ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவரோடு சேர்த்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜாய், மருதமனை புட்டுக்கடை புகாரி மற்றும் கமலன் தவராஜா, முகமது ரவி சார், தேவமணி டீச்சர், இந்து ராசானந்தம் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாருங்கள்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM.
0: 102.6 102.8. வருடாந்த மகோற்சவ பெருவிழா
2: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
5: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது நேரம் 10:46 தங்கமலையிலிருந்து ஜமுனா, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லி
1: சொன்னாங்க.
0: அது புரிஞ்சுக்கொள்றாங்க இல்லையே, நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இந்த மாதிரியான நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா கேட்கலாம் இல்லையா? சரி, இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிருந்தோம் தானே டைமுக்கு. சொல்லுங்க, ஜமுனா நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதா இருக்கிறீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும் வசந்த சுந்தங்கள் அனைவருக்காகவும்
0: சொல்லுங்க.
1: ஒரு பாடல் தரீங்களண்ணா?
0: ஒரு பாடல் தான் உங்களுக்கு தரலாம். நன்றி நிகழ்ச்சி இருந்தமைக்கு.
1: நன்றிங்கண்ணா.

சாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். காயா ஃபசாத் நடந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் நடத்த நடந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ராகம் சுகமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல் தெரிவுகள். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாலா பேர்னட் எழுந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, என்னை நிகழ்ச்சியில் நடத்த நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி முகமது ரசூக் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு இதமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி பேர்வளையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார். கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே வணக்கம் அண்ணா, நான் உடுப்பிட்டி கண்ணா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க திருநியகிரியிலிருந்து. அதே போன்று சத்தார் வந்திருக்கின்றார் நற்பட்டி முனையிலிருந்து. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சசி ஷாமிலா இருந்துக்கிறாங்க பொத்துவிலிருந்து. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக. கொட்டக்கிளையிலிருந்து நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தியாகு இணைந்துக்கிறது. இவளே பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார் ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறேன் அண்ணா, நானும் ஹட்டன்ல தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கின்றார் வெள்ளவத்தையிலிருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சீலன் கௌரி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் திவான் தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜெயந்தி மாலா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ரஞ்சன் வந்திருக்கின்றார் என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே. இவளை ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அம்மா நவமணி மற்றும் மனைவி மேரி, அக்கா காளியம்மா ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சங்கர் தெரிவித்திருக்கின்றார். அது போன்று அருள்மொழி வந்துக்கிறாங்க பருத்தித்துறையிலிருந்து. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது போன்று வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கினிகத்தன கடவுளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கண்ணா குறிப்பிடுகிறார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகந்தி தெரிவித்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவிலிருந்து அஜித் குறிப்பிடுகிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது இங்கு மக்கள் சூடிய மகுடமே கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 வெவ்வேறு விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹொரணை வகவத்த பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 44 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் ஒருவர் தண்ட பகுதியை சேர்ந்தவர். கொழும்பு குருணாங்கல் பிரதான வீதியின் கோதல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பாதசாரி ஒருவருடன் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இங்கிரிய பாதுக்க வீதியின் போப்பே பகுதியிலும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லொரியொன்றும் மோதிய விபத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ரத்தினபுரி பாணந்துறை பிரதான வீதியின் கங்ககம பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லொரியொன்றும் மோதியதில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ராம்புக்கனை இந்துருவத்த பகுதியில் லொரியொன்றின் சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எதிர்த்திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி வீதியில் கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி மற்றும் லொரி சாரதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் லொரி சாரதி உயிரிழந்துள்ளார். உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபர்கமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும். இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தோனேஷியாவின் அனுக் கிரகடோபா எரிமலை செயற்பட தொடங்கியதை அடுத்து வெளியான சாம்பல் கலந்த புகை காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் ஜகர்த்தாவில் உள்ள சோகர்னோ ஹட்டா சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட 8 விமான நிலையங்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எரிமலை சாம்பல் வளிமண்டலத்தில் பரவியுள்ளதால் இதுவரை 1558 விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 170,000 பயணிகள் சிக்கியுள்ளதாக இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அனக்ரஹடோவா எரிமலையிலிருந்து லாவா மற்றும் அடர்த்தியான சாம்பல் மேகங்கள் வெளியேறி ஜகர்த்தா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பரவியுள்ளன. இதனையடுத்து ஜகர்த்தா நகரில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை இணைய வழியில் முன்னெடுக்க அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப் பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.
6: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. உடன் நேரம் 11:13 இந்த நேரம். தயாளன் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு, அழைப்பு கிடைச்சிருச்சு.
1: நல்லா
0: இருக்கே
1: சார். உண்மையில ஒண்ணு சொல்ல, என்ன தெரியுமா சார், வசந்தம் சொந்தங்களோட உரையாடு விதம் சார், எங்களை அப்படி ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கு சார்.
0: சார், எல்லாரோடையும் ஒரே தரத்துல பேசக்கூடிய ஒரு அந்த இது எனக்கு கிடைச்சிருக்கு.
1: நோய் உள்ள மனிதனுக்கு கூட நோய் ஓடி போயிடும் சார் உங்க உரையாடல் கேட்டா.
0: அடே அடே சார், எப்படி உங்களால மட்டும் இப்படி பேச முடியுதுன்னு அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
1: ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும்

0: பாடலே அன்பு மனை ரமாக்கம் வசந்த கேட்கு அனைவரும் இருப்பாங்க சார்.
1: ஆனா ரோஜாவில் இருக்கிற முள்ளு குத்துதே.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:24. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். மருது முனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். வணக்கம் கெர்பான், அப்படி இருக்கிறீங்க, நான் மில்டன் நடந்திருக்கின்றேன் கருங்காலிச்சோலையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணன் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திரல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயர்களில் ஒருவர். காலை நேர பூங்குயிலில் ஆரம்பமான பாடலில் இருந்து அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ராகம் சுகமானது நிகழ்ச்சி, உங்கள் தொகுப்பு வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இடத்தில் நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தவராஜா வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவேளை. தர்ஷன் நடந்திருக்கின்றார். வரக்காப்போலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் ரவி தர்ஷன். அதே போன்று இனிமையான பாடல்களோடு ருவான்வேலையிலிருந்து ஷியாலினி எழுந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல்

வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆமல் வீதியில் அங்கா ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்வர் குறிப்பிடுகிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி சந்திரன் குறிப்பிடுகின்றார். மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா ஜி அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். மாவனிலையிலிருந்து நிசான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நிர்மலா பாலா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சுந்தரம் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கிறார். இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை மோதரையிலிருந்து வந்திருக்கின்றார் தர்சினி குணசேகரன் கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கின்றார். மனைவி ரிஃபானா, மகன் ரிஃபாத் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இதேவேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கின்றார். ரெஸ்பான் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். சி பாலசுப்ரமணியம் இருந்திருக்கின்றார் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் கிருபான்னா அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமான நிகழ்ச்சியில் இப்போ வணக்கம்.
1: வணக்கம், நான் மருதமலையிலிருந்து பதியுதீன் பேசுறேன்.
0: ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு.
1: ஆமா, அழைப்பு கிடைத்தது ஒரு உற்சாகம், பாடல்களை கேட்கின்ற போது இன்னும் ஒரு உற்சாகம்.
0: நேரம் போறதே தெரியுதுன்னு சொல்றாங்க, அதுமையா?
1: ஆமா ஆமா, அதான் உண்மைதான். இவ்வளவு நேரம் போனதே தெரியல, இப்பதான் லைனிங் கிடைச்சிருக்கு.
0: சரி சொல்லுங்க, இப்ப இந்த நேரம் வேலையும் போய்கொண்டிருக்கிறார், போய்கொண்டிருக்குது, பாடலும் அப்படியே நகர்ந்து நகர்ந்து இன்னும் ஒரு 27 நிமிஷம் தான் இருக்குது நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு, இல்லையா?
1: அதுக்கடையில எனக்கும் ஒரு அழைப்பு கிடைத்து விட்டது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பாடலோடு தாருங்கள் முடிந்தால்.
0: அத பாட இணைந்து கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க.
1: மக்கள் மற்றும் மருதமனை சஸ்வின், அப்துல் நாசர், பான்பு கமலன், ஆதித்யன் மற்றும் அச்சு முகமது, சவுதீன் அலி, என் பையன் சலீம் குடும்பம், இதுதான் ரியாலுக்காகவும் எங்கள் அன்பான உங்களுக்காக கேட்போம். நன்றி சார்.

0: நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: GI பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: நேர்மையான நாடு கடந்த 2 ஆண்டுகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான 1000-கணக்கான முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தராதரம் பாராமல் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் தலை வணங்காமல் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே நமது எதிர்பார்ப்பு, இதுவே நமது மக்களின் தீர்ப்பு, இதுவே நமக்கு தேவையான நேர்மையான நாடு.
5: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
6: மக்கள் சூடிய
7: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-76.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
9: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:48. இந்த நேரம் சரோஜினி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: பாட்டுக்கு தலைவன் பாரதியே முன்னுறுத்தின் தான் சொல்லுவோம். ஆனால் பாட்டுக்கு தலைவன் கிருபாசரம் தான் முன்னிறுத்தணும்.
0: அப்படியோ?
1: ஓ சார், நல்ல பாடல்கள், சரியான சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப பிடிச்சிருக்குது நிகழ்ச்சின்னு சொல்றீங்க.
1: ஆமா சார்.
0: சரி, அப்ப சரோஜினி, நீங்க உங்க குரல்ல ஒரு பாடல பாடி காட்டலாமே.
1: மன்னன் மயங்கும் மலரல்லவோமும் உன்னாசை போல் பெண் பாலை நான் போல் ஜோடி கொள்ளவோ மல்லிகை. மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ.
0: அருமையான ஒரு பாடலை அழகாக பாடி காட்டுகிறீங்க சரோஜினி. மல்லிகைக்கு டிமாண்ட் ஆகிட்டு. சரி சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், கொழும்பு 17 சாந்தனி, கிரியல ராஜலட்சுமி, பருத்துத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, சண்முகநாதன், சித்ரா ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் ரிஷாத் இணைந்திருக்கின்றேன் காத்தான்குடியிலிருந்து. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது வெளிப்பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். முருகன் இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. நந்தினி வந்திருக்கிறார், இனிமையான பாடல் தெரிவுகள் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. மயு, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நந்தினி தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து ஷர்மிளா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது இவளை. தேவி யோகேஸ்வரன், இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். மொரீன் வந்திருக்கின்றார், ராஜகிரியிலிருந்து என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் இறுதிப்பாடல்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் விஜய் அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மக்களுக்கான தீர்மானங்கள் ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது, ஜனாதிபதி சூளுரை. ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்தான அறிக்கை சமர்ப்பிப்பு. உள்நாட்டு நிதியில் 3 அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க ஜனாதிபதி திட்டம். கடும் வறட்சியால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 47 வீதமாக வீழ்ச்சி. அமெரிக்காவில் அமேசான் சரக்கு விமான விபத்தில் 5 பலி. ஹர்சித்தாவின் துடுப்பாட்டத்தில் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்த இலங்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM மதியநேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை எக்காரணம் கொண்டும் திரும்பப் பெறப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று புலத் சிங்கள பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான தீர்ப்பு விரைவில் கிடைக்கும் என ஊடக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த தீர்ப்பு கிடைத்தவுடன் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி அங்கு வலியுறுத்தினார். நாங்கள் சட்ட திருத்தங்களை உருவாக்கியுள்ளோம். அதற்காக தேவையான அரசியலமைப்பு திருத்தங்களையும் செய்துள்ளோம். நாங்கள் பயமின்றி முன்னோக்கி செல்வோம். அப்போது என்ன நடக்கும்? கருப்பு சட்டங்களின் பாதுகாப்பில் இருந்தவர்கள் அச்சமடைவார்கள், தூதரகங்களை நோக்கி ஓடுவார்கள், உலக அமைப்புகளுக்கு கடிதம் எழுதுவார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த தீர்மானங்களையும் மக்களுக்காகவே எடுக்கிறோம். எடுக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதற் தடவையாக உள்நாட்டு நிதியில் 3 அதிவேக நெடுஞ்சாலைகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்துக்குள் இந்த திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுவப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நேற்றைய தினம் புலத் சிங்கள மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதேவேளை 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு முடிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இடம்போது தெரிவித்தார். பொதுப்பணத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். புலத் சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய அவர் அரசியல் எதிரிகளை அரசாங்கம் பழிவாங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். அரசாங்கம் யாரையும் துன்புறுத்தவில்லை, ஆனால் பொதுப்பணத்தை திருடியிருந்தால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். அதில் நாங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை. தவறு செய்தவர் முன்னாள் ஜனாதிபதியாகவோ முன்னாள் அமைச்சராகவோ அல்லது அவர்களின் மகனாகவோ இருந்தாலும் அது பற்றி அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. குற்றம் புரிந்திருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று டெலிவின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரவும் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவுமே மக்கள் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 63வது வருடாந்த கூட்டத்தொடர் ஆரம்பமாகும் நிலையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பான ஆண்மை அறிக்கை இன்று பேரவையில் முன்வைக்கப்படவுள்ளது. இன்று ஆரம்பமாகும் இந்த கூட்டத்தொடரானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை இடம்பெறும். ஆரம்ப கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உபஸ்தானகர் வால்கர் ட்ரக் உரையாற்றவுள்ளார். அமர்வுகளின் போது விசேட நடைமுறைகளின் ஆணை பெற்றவர்கள், நிபுணர் பொறிமுறைகள் மற்றும் புலனாய்வு பொறிமுறைகளை உள்ளடக்கிய 37 ஊடாடும் கலந்துரையாடல்களை பேரவை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் உயர்ஸ்தானிகர், மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகள் மற்றும் புதுப்பிப்புகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்படும். அமர்வுகளில் ஆராயப்படவுள்ள விடயங்களில் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சுவாதர ஸ்தாபனத்தின் தெற்காசிய வளைய குழுவின் 79வது அமர்வு இன்று ஆரம்பமாகிறது. இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அமர்வுகள் இடம்பெறும். இதில் கலந்து கொள்வதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் தீமோர் ராஜ்யம் நோக்கி புறப்பட்டார். தீமோரின் டிலி நகரில் இடம்பெறும் இந்த மாநாடு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் எதனமின் தலைமையில் ஆரம்பமாக உள்ளது. தெற்கு மற்றும் கிழக்காசிய வலய உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள், சிரேஷ்ட சுகாதார அதிகாரிகள் உட்பட உலக சுகாதார அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிஸ் உள்ளிட்ட குழு தீமோர் ராஜ்யத்துக்கு பயணித்துள்ளது. விசேட சுகாதார தேவைக்கென நியாயமான அணுகலை உறுதிப்படுத்துவதற்கு சுகாதார மனிதவளத்தை பலப்படுத்துதல் தொடர்பில் இம்முறை வலய குழுவின் அமர்வில் விசேட கவனம் செலுத்தப்படும். அத்துடன் தெற்கு மற்றும் கிழக்காசிய வலயத்தில் சுகாதார துறைகள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் முன்னுரிமைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனருவி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும். இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இதேவேளை சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 7 வரை இலங்கைக்கு அண்மையிலுள்ள அட்சரேகைகளுக்கு நேரே உச்சம் கொடுக்கின்றது. இன்றைய தினம் நண்பகல் 12:08 காலி, அங்குலுகஹ, இமதுவ, தெலிஜவில, எட்டியான மற்றும் தங்காலி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் கடும் வறட்சியான வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 9 பிரதான பாசன நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 21.5% குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 4 பிரதான பாசன நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் 25.3% வரை குறைவடைந்துள்ளது. இது கிழக்கு மாகாணத்தில் நீடித்து வரும் கடும் வறட்சியின் தீவிரத்தை பிரதிபலிக்கிறது. தொடர்ந்து நிலவும் வறட்சியான வானிலையால் பல மாவட்டங்களின் நீர்வளமும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் மொடராங்கலை சேம்பலாண்டுப பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 48 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள குழாய் கிணறுகளை திருத்தும் பணிகளை சேம்பலாண்டுப பிரதேச சபையும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையும் இணைந்து ஆரம்பித்துள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 5 உயிரிழந்துள்ளனர். ஹொரணை வகவத்த பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் போருப பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு குருணாகல் பிரதான வீதியின் கொதல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் பலத்த காயங்களுக்குள்ளான நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இங்கிரிய பாதுக்க வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்நிலையில் ரத்தினபுரி பானதுர பிரதான வீதியின் கஹங்காம பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியொன்று மோதியதில் மற்றொரு விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ரம்புக்கனை இந்துருவத்த பகுதியில் லொரியொன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது எதிர்த்திசையில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதி குடை சாய்ந்துள்ளது. இதில் லொரியின் சாரதி பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரச மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3வது தவணையின் 2வது கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின்றன. அதன்படி பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்னர் நாடு முழுவதும் உள்ள பாடசாலை வளாகத்தில் நேற்று தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 3வது தவணையின் 2வது கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் டிசம்பர் 4வது தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை அவரது தாயாரான சிலந்தி ராஜபக்ச வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்துள்ளார். ஏபஸ் கொள்வனவு மோசடி விவகாரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வெளிக்கடை சிறைச்சாலையில் உயர் பாதுகாப்பு கொண்ட சிறையில் அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் தனது மகனை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: மியாமி சர்வதேச விமான நிலையத்தில் அமேசான் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் சுமார் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் மேலும் 5 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போர்ட்டோ ரிகோவின் சான் ஜுவானில் இருந்து பயணித்த இந்த விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி விமான நிலையத்தின் பிற வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தும் வீதியை கடந்து சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அங்கிருந்த வாகனங்களிலும் விமானம் மோதுண்டுள்ள நிலையில் தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் விமானத்தில் இருந்தவர்களா அல்லது விமானம் மோதிய வாகனங்களில் இருந்தவர்களா என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சுமார் 200க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியை முன்னெடுப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோமஸ் நீரிணையில் புதிய கப்பல் வழிப்பாதையை விரைவில் அறிவிக்கவுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஹோமஸ் நீரிணைய ஆண்மித்த பகுதியில் புதிய கட்டுப்பாட்டு வளையம் ஒன்றையும் பிரகடனப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஈரான் உயர் பாதுகாப்பு அதிகாரி மொஹிசின் சராய் தெரிவித்துள்ளார். புதிய கப்பல் வழிப்பாதை தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் ஓமானுடன் இணக்கப்பாடொன்று எட்டப்படும் எனவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு புதிய தாக்குதல்களுக்கும் வலுவான பதில் தாக்குதல்கள் நடத்த தாம் எந்தவொரு நேரத்திலும் தயாராக உள்ளதாக ஈரான் அரசு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த சனிக்கிழமை ஈரானின் 3 எண்ணெய் தாங்கிகள் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் நிலையற்ற யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை கூடி குறைகின்றது. அதற்கமைய இன்றைய தினம் மசகு எண்ணெய் விலை உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினம் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 92.49 டாலராக பதிவாகியுள்ளது. பிரண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 97.32 டாலராக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஆசிய கிண மகளிர் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் இலங்கை மகளிர் அணி 4 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. போட்டி பங்களாதேஸ் மகளிர் அணிக்கு எதிராக இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 114 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பாக சோபனா மொஸ்டாரி 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் சாமுத்ரி பிரபோதா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 115 எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 19.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை அணி சார்பாக ஹர்ஷிதா சமரவிக்ரமே ஆட்டம் இழக்காது 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கிண்ண அரையிறுதி வாய்ப்பை இலங்கை அணி உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் ஹாங்காங் மகளிர் அணிகளுக்கிடையிலான போட்டி இடம்பெறவுள்ளது. தொடரின் முதலாவது அரையிறுதி போட்டி எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மக்களுக்கான தீர்மானங்கள் ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது, ஜனாதிபதி சூளுரை. ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்தான அறிக்கை சமர்ப்பிப்போம். உள்நாட்டு நிதியில் 3 அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க ஜனாதிபதி திட்டம். கடும் வறட்சியால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 47% வீழ்ச்சி. அமெரிக்காவின் அமேசான் சரக்கு விமான விபத்தில் 5 பேர் பலி. ஹர்சிதாவின் துடுப்பாட்டத்தில் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்த இலங்கை. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: விவாத நிலையம் மலேஷ மண்ணில் 102.6 வசந்தம் FM செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம் மதிய நேர குதூகலம் அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற போது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 0-76-76-76-76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
0: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார். சந்தோஷமான பாடலோடு இன்றைய நாளிலும் உங்களை அன்போடு சந்தித்திருக்கிறோம். வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய பொழுது உற்சாகமான வணக்கம். இன்றைய நாளிலும் திங்கட்கிழமை பொழுது உற்சாகமாக உங்களை அன்போடு சந்தித்திருக்கிறோம். 3 மணி வரை தொடர்ந்து மறைந்து கொள்ளலாம் இந்த மதிய நேர குதூகலம் உற்சாகமான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் இனத்துக்குள்ள தயாராக இருக்கிறோம். அதே உற்சாகத்தோடு அந்த பக்கம் வந்திருக்கிறார் அபுல் ஹாசன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கிறேன்.
1: ரஜினிகாந்த்
0: அழைப்பு
1: விஜயமாய் பசிதான பிடி ஒருத்தர் பக்கத்துல அபிலாஷன் அதிக கீழே போயிட்டு நானா எனக்கு இந்த பாட்டு வேணும். உமாக்கு நானா காக்காக்கு சாச்சாக்கு மாமாக்கு தாத்தா கூட்டாளி மாருக்கு தாருக்கு பாட்டு வேணுமா பட படம் டைப் பண்ணி ஜம்மா நேரத்து டுமின் போட்டு ஆசிக்கான பாட்டு
0: வரும். ரைட், அதே போல வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷமாக பதிவிடுங்க. நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ள தயாராக இருக்கும். சோ 3 மணி வரைக்கும் மறந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் www.vasantham.fm.lk அப்படின்ற இணையதள முகவரி இருக்கிறது. சோ அதுல வந்து தெளிவா துல்லியமா சந்தோஷமா உற்சாகமா நீங்க நிகழ்ச்சி கேட்கலாம். அப்படி இல்ல நாங்க ஸ்ரீலங்காக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 102.6

ரைட்டு, கருப்பு பேரலகான்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கிறோம். ரைட், அது காஞ்சனா திரைப்பட பாடல் வந்திருக்கிறது, சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். மத்திய நேர குதூகலத்தோடு இந்த மாதிரி சூப்பரான அட்டகாசமான பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம். இப்போ அளவில் ஒரு நேரம் எங்களோட பேச, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யாரது?
0: நான் புன்னாலக்கட்டுவல இருந்து வசந்தகுமாரி கதைக்கிறேன்.
1: புன்னாலக்கட்டு வசந்தகுமாரி, எப்படி இருக்கீங்க வசந்தகுமாரி?
0: சூப்பரா
2: இருக்கிறேன்.
1: அதான வசந்தகுமாரி, அப்புறம் சொல்லுங்க, புன்னாலக்கட்டுவன் என்ன சொல்லுது? நீங்க இப்ப புன்னாலக்கட்டுவன்ல இருக்கீங்களா இல்லாட்டி நல்லூர் பக்கம் போனீங்களா?
0: இல்ல இல்ல, நல்லூருக்கு எனக்கு தேருக்கு தான் போறோம் அண்ணா. புன்னால கட்டுவல்ல வெயில் தான் கூட.
1: கடும் வெயில் என்ன இல்லடமும். சரி சரி, இப்ப 12 மணி, அப்படி நேரத்துல வெளியில எல்லாம் சுத்தாம வீட்டுல இருந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கணும் ஜாலியா, சரியா? சூப்பர்.
2: சரிங்க தாராளமா மீக்க ஆகிடக்கூடிய உங்களோட சேர்ந்து பாட்டு ஒரு கேக்கு
0: அண்ணா. உங்களுக்கு நான் ராகம் சோமானவங்க எடுத்தே லைன் கிடைக்கல, களைச்சு போனேன். கிருவாநாகம் உங்களுக்காகவும் இதுவருக்காகவும் வசந்தன் சொந்தங்கள் எல்லாத்துக்காக கேப்போம் அண்ணா.
2: பழைய
1: மாதிரி இருக்கா அதிகமான வெப்பநிலை பதிவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில வந்து ஒரு 7-8 மாகாணங்களுக்கு கடுமையான வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால என்ன செய்யணும், 12 மணி நேரத்துல வெளியில போறது வாரது. அதனால இது
2: நல்ல தண்ணி குடிச்சி நல்ல ஊட்டு உள்ளுக்காவி ஆசிக்காய் இங்க ஸ்ரீதேவி,
1: நல்ல மோர் இருந்தா மோர் குடிங்க, தண்ணி குடிங்க, நல்ல இளநி குடிங்க,
2: கொஞ்சம் மழை பெய்யணும், அந்த வளர்ச்சியில இருக்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லி
1: நினைக்கணும். அவசரம் இந்த 3 மனத்தியாலும் சந்தோஷமா வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேளுங்க, வெளியில போகாதீங்க. சின்னவங்க அப்படின்னு வெளியில போறத கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க, ரைட்டா?
2: வீட்டுக்கே
1: இருங்க,
2: நாங்க வாங்க வீட்டுக்கு, சந்தோஷமா ஜாலியா நாங்க வந்துரும், நீங்க அங்கேயும்
1: அங்கேயே இருங்க. ரைட், 3 மணி வரைக்கும் இருந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதுகலம், நேரம் 12:33.

0: அனுசரணை.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0767-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள், ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
5: செவிகளுக்கு விருந்தா.

0: ருபீனா ருபீனோ
1: நாம வந்து அப்படிதான் சொல்ல வேண்டியது. ருபீனாங்கிறது நம்ம ருபீனான்னு சொல்ல
0: வேண்டியது.
1: அது பம்பல் கே சம்பந்தம் திரைப்பட பாடல்
0: சம்பல
1: பம்பல பிட்டிய சம்பல்
0: சம்பல்
1: தேவாணிசில் பாடல் வந்திருந்தது. சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். மத்திய நேர குதூகலத்தோடு சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். எங்களோட அழைப்பேற்படுத்துங்கள். இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோட பேச. வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: நான் பாரிஸ்கே சின்னத்தம்பி.
1: சின்னத்தம்பி எப்படி இருக்கீங்க? அதுதான் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான் பேரை வச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே நீங்க சின்ன தம்பி தான்.
0: ஐயா என்ன
1: அதுதான் இப்ப பெரிய ஆள் ஆனாலும் நம்ம சின்ன தம்பி
2: தானே.
1: அப்புறம் என்ன செய்யுங்க சின்ன தம்பி? எதுல வேலை செய்யறீங்க?
0: கம்யூனிகேஷன்.
2: கம்யூனிகேஷன்ல
1: கம்யூனிகேஷன்ல வேலை செய்யறீங்க. அப்ப பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யறீங்கண்ணா?
0: அப்படியா இருக்குது ஷாப்ல இப்போ
2: ராஜசுலோசனா தியாகராஜா கவிதா அல்வாத்துற உமாச்சந்திரன் வகத்தோட்டம் சின்னியா மகாதேவன் நிகர தோட்டம் ரமணி திலீப்கன் மல்லிகா மற்றும் மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார் அதிபர் திரவணன் ரக்ஷனா தர்சனா பங்குராவேலி அழகசுந்தரம் மூன்றாக்கல தனலட்சுமி வசந்தகுமார் ஏவாகம பாதுக்க திருராஜ் ஆட்டோ விஸ்வநாதன்
0: சேர்த்து சூப்பரான ஒரு பாட்டு வருது. தம்பி
2: நவலப்பிட்டி என்ற அன்பு அக்கா ஜெமினா சித்தி தம்புள்ள சுப்பை ஆகாஷ் நாகஸ்தான் அஜாத்துறை சம்பந்தநாதன்
1: எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு நாம பாடல் கேட்போம். நாங்க பேசும்போது போன கொஞ்சம் காதல வச்சு
0: கேட்கும்.
1: எல்லாரும் கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாருக்கும் அவங்க பாடல் வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். இப்போ நிகழ்ச்சியில் நாங்க கேட்க போறது இந்த மனசியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். இன்றைக்கு ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லி கொண்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
0: நடிகர் மம்முட்டி.
1: மம்முட்டி அவரை பத்தி
0: தெரிந்தானே?
1: கலக்கல் மன்னன். எத்தனை வயசு போனாலும் இன்னும் மக்கம் இருப்பாரு. நான் அழகன். இப்ப பாத்தீங்கன்னா 45 வயசு மாதிரி இருப்பாரு.
0: இருக்கும் என்ன
1: அவருக்கு? இருக்கும். 70 வயசுல 45 வயசு மாதிரி சும்மா ஜிம் இருக்காரு. ரைட். அவரை பத்தி நாங்க இன்னைக்கு நிறைய பேசுவோம். அதே மாதிரி அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு மனிதாலும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். ரைட். தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம்.
3: நட்சத்திரம்

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: செவிகளுக்கு விருந்தா

0: திட்டமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: டிஜிட்டல் மயமாக்க திட்டத்தின் கீழ் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளில் 80% இணையவழி முறையில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நல்வாழ்வு என்ற துணைப்பொருளின் கீழ் புலத்சிங்களவில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 4,500,000 ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மனப்பெட்டிக கொட்டலிய மற்றும் கல்கல் பாலங்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் திறக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பழைய பாலங்கள் சேதமடைந்திருந்ததால் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் பலர் உயிரிழந்த நிலையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் வாகன நெரிசலை குறைக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. புதிய பாலங்களின் நிர்மாணப் பணிகளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேரில் சென்று பார்வையிட்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கருதி குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை ஆரம்பித்திருந்த வயதிபப் பெண் ஒருவர் 10 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். சந்திகா குமாரி ஸ்ரேஷ்டா என்ற இந்திய வயதிபப் பெண் நேபாளத்தில் கடும் வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட பெட்ராவதி கிராமத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். வெள்ளத்தில் சிக்கிய அவரது 4-மாடி கட்டடம் முழுமையாக இடிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகள் மற்றும் சேற்றுக்கு இடையே காணப்பட்ட சிறிய காற்று இடைவெளியில் அவர் 10 நாட்களாக உயிருடன் இருந்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அவரது வீட்டுக்கு அருகில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்ற குரல் கேட்டதைத் தொடர்ந்து அவர் உயிருடன் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 45 நிமிடங்கள் இடம்பெற்ற மீட்பு நடவடிக்கையின் மூலம் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த மனித செய்தினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நட

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வைப் பண்ணலாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா.

0: வணக்கம்
1: சரவணா, எப்படி இருக்கீங்க?
0: அப்புறம்
1: என்ன நடக்குது இப்போ? ஆட்டோ ஓடலையே அன்றைக்கு
0: வெயில் அந்த மாதிரி வெயில், கொழும்புக்குள்ள ஓடி சுத்தி வந்துட்டேன் நம்ம கிட்ட.
1: என்ன கறி அந்த சூப்பர் கறி?
2: சூப்பர் கறி என்ன கறி?
0: நேத்து கறி கோழி ஆக்கி அதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு.
1: இன்னைக்கு மஞ்சக்காய் கறிக்கும்,
0: வேற ஒரு பாட்டு போற நேரமும்
2: என்ன
1: பாட்டு கண்டுபிடிப்போம். இன்னைக்கு ரூஃபினாக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு.
2: அக்கா புருஷன்
1: இல்ல சம்போ

0: அதே போல மலர்மதி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பார்ந்த மதியினர் வணக்கம். யாட்டியாந்தொட்டி விஓஏ மலர்மதி, கணவன் பத்மநாதன், பிள்ளைகள் நவீன், தனு மற்றும் உறவுகள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு பாடல் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல சதீஷ் வந்திருக்காங்க. ரைட், ருஃபினா விஜய் மஸ்கெலியிலிருந்து சதீஷ், என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி
1: ருஃபினா இல்லைன்றது தெரியாம போயிட்டு
0: தெரியாம போயிட்டு அது ருஃபினா சொல்லாம கொள்ளாம தானே இருந்து நமக்கே தெரியாதானே. அந்த இடத்துல கண்ணா வந்திருக்கிறாங்க, கடவுளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாங்க சொல்லி, கடவுளை கினிகத்தன் கடவுளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணுமா, என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.
1: கொழும்பு பார்த்தீங்கன்னா முன்தாஜ் பேகம் வந்து அன்பான மதியநேர வணக்கம் விஜய் அபிலாஷன் சூப்பர் ஆகி அவங்க இல்லாமனு சொல்லி சொல்லியோ
0: அவங்க எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அருண் வந்திருக்காங்க, இனிமையான மதியநேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக சொல்லியிருக்காங்க. ஹப்புத்தலையில சத்தமா நிகழ்ச்சி கேட்கற எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். அதே போல அன்பார்ந்த மதிய வணக்கம், சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹக்கரை பத்து போப்டெயிலர் இருந்து நிசார் வந்திருக்காங்க.
1: என்ன அன்பான மதியநேர வணக்கம், ஜெட்டியான் தொட்டு விவிஓயா மலர்மதி, கணவன் பத்மநாதன், பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க நானு சொல்லிக்காங்க.
0: ரைட், அது நம்ம சொல்லிட்டோம். அதே போல நசூர் வந்திருக்காங்க, கிண்ணியால இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி மஹரூப் நகர்ல இருந்து வந்திருக்காங்க. அதே போல குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் வந்திருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி செல்வா வந்திருக்காங்க, வெரி குட் ஆப்டர்நூன் சிஸ்டர் ருஃபினா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சப்ரீனா ஃபுட்ஸ் அப்படின்னு நாராம்பீட்டிலாம் நம்ம ரைட் அந்த கடையில இருந்து வந்திருக்காங்க. சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன், வார கஸ்டமர்ஸ்க்கு சூப்பரான சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், தொடர்ந்து அதே செய்யுங்க. அதே போல ராஜன் வந்திருக்காங்க, ஹாப்பி ருஃபினா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கியூட் பேபி கேலா வந்திருக்காங்க. என்னடா இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இனிய மதியினர் வணக்கம் நிகழ்ச்சி நான் அப்படின்னு சொல்லி நற்பட்டி முனை சத்தார் வந்திருக்காங்க, ஓவிநிலை அதிபர் அப்படின்னு சொல்லி. அதே போல பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்காங்க, இனிய மதிய வணக்கத்தோடு ஆண்டனி ஜூட் வந்திருக்காங்க,
1: நிகழ்ச்சி

0: நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
4: எட்டியாந்தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
5: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 செவிகளுக்கு விருந்தாய்

0: வைத் சுப்ரான் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். அது தமிழின் இசையில் பாடல் வந்திருக்கிறது. பிரின்ஸ் திரைப்பட பாடல்.
1: ஜெசிகா ஜெசிகா என்ன
0: ஜெசிகா ஜெசிகான்னு சொல்லி போயிருக்காங்க. ரைட்டா ரைட். நல்ல பாடல்கள் வந்து கூட இருக்கும். தொடர்ந்து மனித குழந்தை இது மதிய நேர குதுகலம். இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோட பேசுறதுக்கு யார் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். சிவபாலன்
1: எப்படி? சிவபாலன்
2: நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி?
1: நல்லாக்கி நல்லாக்கி. நல்லூர் பக்கம் போவில்லையா?
2: நல்லூர் பக்கம் இரவுக்கு தான் போவோம்.
0: இரவு தான் போகணும். அப்ப நாளைக்கு போயிருவீங்க நல்லூருக்கு?
2: நாளைக்கு போறோம்.
0: நாளைக்கு போய் நாலாண்டைக்கு தேர இழுக்கிறோம். நம்ம
2: தேர இழுப்போம்.
0: நான் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா
1: வருவோம்.
0: அபிலாசன் வந்து இப்ப நாளைக்கு இன்னைக்கு நைட் பஸ் கிளம்பிடுவாரு.
1: நாங்க இது வைக்கிறேன்.
0: எல்லாம் வருவோம். எல்லாம்
1: வருவோம். இல்ல இதை மூடிட்டு அங்க வருவோம் எல்லாருமே.
0: அதுதானே. எல்லாரும் அங்க இருந்தாலும் சரி வராது. எல்லாரும் அங்க போனாலும் சரி வராது. அதான் பாப்போம். கண்ணன் முருகா முருகன் நம்மள கூப்பிடுறாரான்னு பாப்போம்.
1: இந்த வருஷம் அங்க வந்தா எங்களுக்கு
2: அப்படி முருகன்
1: எல்லாம் கட்டாயம் பெற போகணும். வந்தா அங்க அப்படி தங்கக்கீங்க சாப்பாடு அப்படி சாந்தோடு குடுப்பீங்களா? இல்லன்னா
2: நீங்க
1: இல்லாம எங்களுக்கு எப்படி? சரி தாராளம் மீகா சிவபாலன்
2: எனக்கும்
0: நிறைய விசேஷங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து 22வது திருவிழா. 22வது நாள். அப்ப நாளைக்கு 23, 24, 25 நம்ம
1: 24வது
0: நாள் வந்து தேர் இழுப்போம். தேர் இழுத்து அப்படியே பக்தர்களுக்கு அருள் பாலிச்சு அப்படியே 24, 25 முடிச்சிருவோம்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நாம கண்டிப்பா போவோம். எங்களுடைய நேரலையை வந்து நீங்க கேட்கலாமே 9வது. அதே மாதிரி வசந்தம் குழுவினர் வருவாங்க. அதனால சந்தோஷமா இருங்க. கந்தன் அருளை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டுக்கு பஸ் ஏறுங்க.
1: ஒண்ணுதான்
0: என்ன? தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் குழந்தைகள் இது மதிய நேர குதுகலம். நேரம் 3:35 நிகழ்ச்சி.

செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம், மதிய நேர குதூகலம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கிரிதர் படத்துக்காக பாடல் வந்து திருப்பது மத்திய நேர குதூகரத்தோட சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருக்கும். இமானின் இசையில் அனுராதா ஸ்ரீராமோடு சேர்ந்து தேவன் பாடிய பாடல். ரைட், இப்போ வந்து நாங்க அப்படியே யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல இருந்து கட்டுவான் பக்கம் போயிட்டு வரோம். வணக்கம்
1: கட்டுவான்.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் கட்டுவான் சகுந்தலா தேவி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வெயில்னால நல்லா இருக்கிறீங்க? ஏன் கோயிலுக்கு போய் யோசிக்கிறீங்க?
1: நானும் பார்த்து நீங்க போற ஆட்டோல தொங்கி நானும் வரலாமான்னு சொல்லி தாத்தா இன்னும் கூட்டி போவீங்களா? கட்டுவான் தாத்தா
0: வீட்டை வரவன் கச்சா தாராங்களாம். அப்புறம் வேற என்ன தருவீங்க? கரத்த குழம்பு மாங்காய் தராங்களாம். விளாட் மாம்பழம் தருவாங்களாம்.
2: இனிப்பு
0: வேண்டி தருவாங்களாம். அட்வான்ஸுக்கு
1: ஒரு பழம் போடலையா?
0: யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் மிக்சர் வாங்கி தராங்களாம்.
2: வீட்டே
0: கொண்டு விட்டு போயிரும்.
1: ரொம்ப சந்தோஷம். சிவபாலன் வர சொன்னா நீங்களும் வர சொன்னாங்க. நான் எப்படி சரி பழைய பஸ் சரி ஏறி வருவேன் விரைவில்.
0: சரி சரிமா. ஓகே ஓகே, சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது யார் யார் சேர்த்துக்கலாம்?
1: தெரிந்தவர்கள்
0: கண்டா
1: ஆறடி உயரத்துல வெளி வெளியேன்னு சும்மா சரோஜா தெய்வமா ஐயும்
0: இருந்தா எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிடுங்கல்ல சொல்லுங்க. ரைட், தொடர்ந்து பேசலாம். இது மதிய நேர குதுகலம். சூப்பரான பாடல்களோடு உங்களை சந்திக்கப்படும். நேரம் 1:48.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் மம்முட்டி. அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் ஒரு மணித்தியாலமும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இது அழகன் திரைப்பட பாடல் சங்கீத சுரங்கள் மரகதமணி இசையில் வருகிறது. புலமைப்பு தன்னின் வரிகளுக்கு

0: இசை உலகின் நட்சத்திரம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம் அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2032 ஆண்டுக்குள் புதிதாக 50 பல்கலைக்கழகங்களை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எண்ணெய் வளங்களை ஆராய்வதில் தற்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதுடன் எதிர்காலத்தில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு எண்ணெய் விலையை தீர்மானிக்கும் வாய்ப்பை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நல்வாழ்வு என்ற துணைப்பொருளில் புலத் சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அம்பிட்டிய சுமண ரத்னத்தேரர் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள புவிச்சரதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகத்தின் அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோமஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் மேலும் வீரியமடைந்துள்ளது. ஈரானின் காக் தீவு, ஜாஸ்க் மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் இருந்த ஈரானிய மசகு எண்ணெய் தாங்கிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் அறிவித்துள்ளது. இதில் 2 கப்பல்கள் நிரந்தரமாக முடக்கப்பட்டதாகவும் 1 மூழ்கடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஹோமஸ் நீரிணையில் அனுமதிக்கப்படாத பாதைகளில் பயணித்த கப்பல்கள் மற்றும் அமெரிக்க தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்தினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்தபுராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
0: செவிகளுக்கு விருந்தா.

0: ரைட் சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வந்திருக்கிறோம். மூன்றாவது மலச்சலத்தின் முதல் பாடல் வந்திருக்கிறது கனிமா பாட்டு, ரெட்ரோ திரைப்படத்துக்காக வந்தது. சூப்பரான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். அப்துல்லாசன் இப்போ கம்பா பக்கம் போயிட்டு வரும். உங்களோட பொக்க வந்து ஹலோ
1: மதிய வணக்கம். இங்கே சார்
0: வணக்கம் வணக்கம்.
1: அபுல்லாசன் தம்பி இருவருக்கும் அன்பான மதிய வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: கம்பாயிலிருந்து அப்துல்
2: மஜீத். எப்படி ஸ்ரீதேவி?
1: நல்லா இருக்கும் பொக்கே. எப்படி கிரி பொக்கே, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க.
1: பாலிய திரட்டுற வேலைதான் பில்லாவோட சேர்ந்துட்டு பாலிய திரட்டுற வேலைதான் இங்க உங்க ரெண்டு பேருக்கும்.
0: என்ன செய்ய
2: என்ன செய்ய, உங்களை செப்போட்டி இல்லாதனாலதான் டெய்லி
1: நிறைய வாலியை தூக்கிட்டு போங்க. அதெல்லாம் கவுத்து போட்டு
0: இருக்கிறீங்க. உங்க சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு.
2: கடைசியில ஏமா இருக்கணும்.
1: அவருக்கு நான் சப்போர்ட் தான், நிறைய சப்போர்ட். எங்க கிரி பொக்கே இல்லையா பால் கூட
2: பால் கூட பால் கூட
0: உங்களுக்கு
1: அவர்களுக்கும் தோப்பூர் செல்வநாகர் தம்பி மொஹிதீன் கொழும்பு 14 அருமை சகோதரி மும்தாஜ் பேகானவர் முகமது சையத் செல்ல மாலுக்காவும் மாவனெல்லை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும் சகோதரி சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும் உங்களுக்காகவும் இருவருக்கும் எனக்காகவும் பாடலை கேட்போம் வாய்ப்பு தந்தது உங்கள் இருவருக்கும் நன்றி. வளமாக இருந்து நலமாக வாழ இருவரையும் வாழ்த்துகிறேன்.
0: நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். சூப்பரா பேசியிருந்தார், சந்தோஷமாக பேசியிருந்தார். நீங்களும் எங்களோடு 3 வரைக்கும் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது மதிய நேர குதூகலம் நேரம் 2:12. நீங்கள் எங்களோட அழைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன
2: செய்யணும்? அழைக்கணும் 0312-7501.
0: அப்படி இல்லைனா 0112-7501 கலப்பை ஏற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் தயாராக இருக்கிற உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasantham.org இருக்கிறது. அதே போல இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் 102.6 எட்டால வேலை வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்போ இன்னும் ஒரு சூப்பரான பாடல் தொடர்ந்து 3 வரைக்கும் பயணிக்கலாம்.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8. எட்டியாந்தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான

0: ரைட்டர் சூப்பரான பாடல் கேட்டிருக்கிறோம். அந்த காலத்துல வந்த காலத்துல சக்கப்போடு போட்ட ஒரு பாட்டு.
1: அந்த காலம்
0: இந்த காலம் என்ன பாட்டா வருது
1: அவ்வளவு.
0: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்பட பாடல் ஸ்ரீகாந்த் வினிசையில் பாடல் வந்திருந்தது. சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். மத்திய நேர குதூகலம் நேரம் 2:24. இப்ப அப்படியே நாங்க யாழ்ப்பாணம் பரத்திதுர பக்கம் போவோம். நாங்க அருள்மொழி வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ.
1: வணக்கம். இங்க போயிட்டு.
0: ஹலோ வணக்கம்.
1: சரி, வேகத்தில்
0: வந்த வேதில போயிட்டா. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். இது யாரு?
2: நான் தர்சி திராகமணி பேசுறேன்.
1: யாரு? தூக்கமா?
0: எங்க இருந்தம்மா?
2: தர்சி திராகமணி.
0: எக்ராகமில இருந்து. ஓகே, ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் குறைங்க, அல்லது ரேடியோல இருந்து கொஞ்சம் தூரம் வாங்க. ரெண்டில் ஒன்று நடந்தால் மாத்திரம் தான் தெளிவாக பேசலாம். இப்போ ஓகே, இப்போ ஓகே. சொல்லுங்க, இப்போ இப்போ பேரை தெளிவா சொல்லுங்க பாப்போம்.
2: இன்னைக்கு
0: சாப்பிடல போல மதியம்
1: சோகமா இருக்கிறீங்க. சாப்பிடலையா?
0: என்ன செய்யணும்டா, நேரா போய் சுவத்து ரெண்டுலயும் கைய வச்சுக்கொண்டு தலைய ஒரு மூணு தடவை தட்டு தட்டு முட்டணும்,
1: செவுத்துல முட்டணும். தூக்கம் எல்லாம் கிழக்கு வருவீங்க. என்ன பரீனா?
0: சில நேரம் ரத்தம், சில நேரம் லைட்டா ரத்தம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ரெண்டு முட்டு முட்டு நீங்க சரி
1: சரிதானே.
0: இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவர் இப்படிதான் அபிலாசன் ட்ரீட்மெண்ட் தான் அடிக்கடி செய்து
1: அதை கேக்குற நிலையில இப்ப இல்ல, தூக்கத்துல இருக்காங்க. யாரெல்லாம் மீக்காங்க பண்ற தாத்தா?
2: எங்கட குடும்பத்துல எல்லாரும் கேக்குறாங்க, நான் கேக்குறோம்.
0: நன்றி வணக்கம். ரைட், அவங்க ஏதோ ரொம்ப கவலையில இருக்காங்க. இப்ப வந்து சில பேர் அப்படிதான், நீங்க என்னதான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணாலும் அவங்க அதை விட்டு மாற
1: மாட்டாங்க.
0: இப்ப என்ன செய்றீங்க? இப்ப நீங்க உழைச்சாதான் சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பிட்டு
1: அப்படிமாங்க.
0: அப்ப இப்ப நல்லா இருக்கலாம், சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சு அந்த மாதிரிதான் அவங்க கேக்குறாங்க. இப்ப ஏதாவது பாட்டு ஒண்ணு கேட்போமா? பரவாயில்ல, அந்த நேரத்துல வந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பாட்டு தாரம்னாங்க. ரைட்டா? ரைட், தொடர்ந்து நீங்களும் எங்களோட பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதுகலம். சூப்பரான பாடல்கள் இருக்கிறது, எங்களோட அழைப்பை ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்?
1: 0127 5001
0: அப்படி இல்லைனா 0112 2775 1111 காலை ஏற்படுத்தலாம். அப்படி நீங்க போன்ல காசு இல்லைன்னு எங்களுக்கு எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க.
1: அங்க போயிட்டு தாரு தாருக்கு பாட்டு ஒண்ணு சொல்லி மனமரன் டைப் பண்ணீங்கன்னா ஆட்சிக்கான பாட்டுன்னு உங்களுக்கு வரும்.
0: உங்களுக்கு வரும். 3 மணி வரைக்கும் நானும் அபுல்லாசனும் இந்த பக்கமே தான் இருப்போம். ரைட்டா? வேற எங்கேயுமே போக மாட்டோம். நேரம் 2:26. இப்போ நம்ம கோலி குண்டு பாட்டு கேட்கணும்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு

0: பாராட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ் 102.6 102.8 காற்றல

0: பாதியிலே அந்த பாடல் போனாலும் பரவாயில்ல, நீ இருக்கிறியே,
1: நீ நடக்கிறியே தவள மாதிரி அப்படி சொல்றாங்க. என்ன
0: தவள கட்டாயா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, இருக்கிறியே ஓல கொட்டாயா, நடக்கிறியே தவள கட்டாயா.
1: கண்ணதாசன்
0: வரிகள் அற்புதமான வரிகள்,
1: தவள கட்டாயா,
0: அந்த மாதிரி அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றோம். பிராயந்தரோட பாடல் வந்திருக்கிறது, சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். இது மதிய நேர குதூகலம். இப்போ குதூகலத்தோடு நாங்க அப்படியே எராவூர் பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எராவூர்ல இருந்து கௌரிஷன், என்ன சரிங்க கௌரிஷன், மதிய நேர பாடல்களை கேட்டுக்கொண்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிறீங்க. அதை தவிர்த்து நீங்க என்ன செய்றீங்க?
1: சும்மா இருக்குது.
0: வேலை செய்றீங்களா? வீட்டுல இருக்கீங்களா? படிக்கிறீங்களா?
1: சும்மா இருக்கீங்களா?
0: எப்படி படிச்சு கொண்டிருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க நீங்க? எப்படி லெவன்த் படிக்கிறீங்க?
1: படிச்சு என்ன ஆகணும், அபிலாஷன்னு வரும் நினைக்கிறீங்களா?
0: மேல் படிப்பு சொல்லி கூரையில் ஏறி படிப்பார், சரிமா? ஆழமா படிக்க சொன்னா கிணத்துக்குள்ள இறங்கிடுவார்.
1: கஷ்டமா வரும். அப்படித்தான்
0: எவரும் அப்படிதானா? சரி சரி, ஓகே. அப்புறம் சூப்பர். அப்புறம் நண்பர்கள் இருக்காங்களா பக்கத்துல? இல்ல இல்ல, நீங்க மட்டும் தனியா இருந்து பேசுறீங்க. வீட்டுல இருந்து பேசுறீங்க, ரைட், ஓகே. அப்புறம் வீட்டுல யார யார் இருக்குது? ஓகே, அப்பாவுக்கு ஒரு ஹாய், அம்மாவுக்கு ஒரு ஹாய், அப்புறம் தம்பிக்கு ஒரு சின்ன ஹாய், வேற யாரு?
1: அவ்வளவுதான்.
0: என்ன பாட்டு வேணும்?
2: கிள்ளி
1: திரைப்படத்திலிருந்து அந்த பாட்டு என்ன?
0: நடிகர் அவர் நடித்த சூப்பர் ஹிட் படங்களில் இருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில். அடுத்தும் வருகிறது அப்படி ஒரு பாடல், ரைட், நல்ல பாடலோடு தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். இது மறுமலர்ச்சி திரைப்பட பாடல்.

0: வசந்தம் வானொலி, வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமேந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7676-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கிறோம். அது டாக்டர் திரைப்பட பாடல் ஹரித் நம்முடைய அனிருத்தின் இசையில் பாடல் வந்திருந்தது. ரைட், நல்ல பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. இப்போ நிகழ்ச்சியில் இறுதி நேரம் எங்களோடு இணைந்து கொள்ள போறார் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது?
1: சரியான
0: பாட்டு
2: தான்.
0: நல்ல ஒரு பாடல் இருக்கிறது.
2: ரகு இருக்கார், அருண் இருக்காங்களா சொல்லி சுரேஞ்சி வந்திருக்கார். ரமேஷ் பேரை சொன்னா மர்தான் அப்படி நட்டுங்குமா,
0: மர்தான் நட்டுங்குமா
2: அப்படின்னு
0: சொல்லி ஆள் போல
2: செல்ல முடியாது.
0: நடுங்குமா இருக்கும். நேரம் 2:50.

0: வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கம் 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை. எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா. இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30, பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: ஒழிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிருந்து விடுபட்டுக் கொள்ள போகிறோம். எனவே சந்தோஷமாக சொல்லுங்க.
3: சந்தோஷம் நிறைய இருக்கு. என்னதான் வந்து போட்டு தாக்கிறதுக்கு,
2: போட்டு தாக்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அந்த சூரியவம்சம் படம் மாதிரி தேவயானி மாதிரி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க.
3: தேவயானி என்ன கம்பியானி.
2: சந்தோஷமாக ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நம்ம GR அவரோடு சேர்ந்து
3: MGR ஜாரது
2: ஜாரது
3: என்றும்
2: உங்கள் அன்பின் MP விஜய் தொடர்ந்து பசங்க தொடர்ந்து

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அவற்றில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சுமார் 40,000 கைதிகள் தற்போது சிறைச்சாலைகளில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் மட்டுமன்றி கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் போதை மாத்திரைகளின் பரவல் விரிவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவுவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக விலங்குகள் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு ஏற்படும் வெப்ப அழுத்தத்தை கருத்தில் கொண்டு யாழ் தேசிய வனத்தின் 1 மற்றும் 2 வளையங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 வளையங்களையும் எதிர்வரும் 14 தேதி முதல் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளராக மஞ்சுள அமரரத்ன தெரிவித்தார். நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விலங்குகளுக்கு நீர் பற்றாக்குறை மற்றும் வெப்ப அழுத்தம் கடுமையாக பாதித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் அதிகளவிலான சுற்றுலா ஜீப் வண்டிகள் வனத்துக்குள் பயணிப்பதால் தற்போதைய சூழ்நிலையில் வனவிலங்கு அதிகாரிகள் தமது கடமைகளை முன்னெடுப்பதில் அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் வறண்ட வளையத்தைச் சேர்ந்த யாழ 1 மற்றும் 2 மட்டுமன்றி மன்னார் மற்றும் வெல்பத்து தேசிய வனங்களை அண்டிய பகுதிகளில் நிலவும் நிலைமை தொடர்பிலும் அதிகாரிகள் அவதானத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் மஞ்சுள அமரரத்ன மேலும் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: பாரசீக வளைகுடா பகுதியில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட புதிய வளையம் ஒன்றை எதிர்வரும் சில நாட்களில் அறிவிக்கப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் மௌசன் ரசாயி இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படையால் விதிக்கப்பட்டுள்ள தடைக்குட்பட்ட பகுதியிலிருந்து பாரசீக வளைகுடா நோக்கி இந்த புதிய கட்டுப்பாட்டு வளையம் விரிவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வளையத்துக்கு நுழையும் எந்தவொரு கப்பலும் ஈரானின் தடைகள் பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் இணக்கம் எட்டப்பட்டுள்ள புதிய சர்வதேச கடல் வழி தடத்தின் வரைபடங்களும் எதிர்வரும் நாட்களில் அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அவசர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீரபாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீரபாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீரபாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதை.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சியார். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு
0: நிகழ்ச்சியோடு. இணைந்திருக்கலாம். அதே போல
1: உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் போறோம்.
0: ஜிஆர் ஆனந்தி ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். அது மட்டுமல்ல, உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை எல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் மட்டுமல்ல, நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இருக்கு. மறந்துடாம வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. அதை நாங்க நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா சியார், இலங்கை வந்து தாய்லாந்தில் இருந்து இலங்கை மக்களுக்கு வந்து ஒரு அத்திரடியான மாற்றத்தை வந்து அறிவித்திருக்காங்க.
0: என்ன
1: அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து இலவசமான விசா மூலமாக வந்து நம்ம தாய்லாந்துக்கு வந்து சென்றுட்டு இருந்தோம். சரியா போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இப்போ தாய்லாந்தில் இருப்பாங்க.
0: சரியா போகலான்னு நினைக்கும் போது தான் வைக்கிறாங்க. அப்போ
1: இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 15 வரை இலங்கை தாய்லாந்துக்கு விசா இன்றி பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. 15 எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரியா, மேலும் செப்டம்பர் 15 முதல் தாய்லாந்து செல்லும் அனைத்து இலங்கை பயணிகளுக்கும் புறப்படுவதற்கு முன்பே உரிய விசாவை பெற வேண்டிய அவசியமும் இருக்குது. சரியா, அத்துடன் வந்து விசா விண்ணப்பங்களை வந்து அதற்கான கட்டணங்களையும் வந்து தாய்லாந்தின் அதிகாரப்பூர்வமான இணையவழி விசா முறை மூலமாக வந்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இனிமே வந்து விசா இன்றி யாருமே போக முடியாது. 15 எல்லாமே முடிஞ்சிருச்சு.
0: நல்ல மனசு மாத்திட்டேன்.
1: எனக்கு தெரியும் அப்படி ஒரு கதை அடிபடிச்சு அப்படின்ட்டு.
0: சரி, ஆசைப்பட்டதா இனி கிடைக்கலன்னு என்ன செய்யற, இந்த பழம் புளிக்குந்தானு. சரி, 8000 இலக்கு தடுகள் அச்சிடப்பட்டிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இனி இல்ல மஞ்சள் கலர் இல்ல பச்சை கலரா வந்துருச்சு. ஆனா மஞ்சள் கலர் இருக்கு,
1: இருக்கும்.
0: எதுக்கு பச்சை கலர் அப்படின்னு சொன்னா, அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் இப்ப வந்து பச்சை நிற பின்னணியை கொண்ட இலக்கு தகடுகள் வழங்குவதற்கு இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறது. சுமார் 8000 இலக்கு தகடுகள் அச்சிடப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்கிறாங்க. போக்குவரத்து அமைச்சினால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு அமைய மின்சார வாகனங்களுக்கு இந்த பச்சை நிற பின்னணியை கொண்ட இலக்கு தகடுகளை வழங்க இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்பதையும் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் உத்தியோகபூர்வமாக சொல்லிருக்கிறார். நல்ல விஷயம் இல்ல.
1: இனி எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
0: பச்சை பச்சையா இருக்குன்னா இப்ப பாட்டு கேட்கலாம். ஏத்த பாட்டு
1: ஒழிக்கும் பாடல் இது. ரன் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இன்னி செய்யுது.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:21 நிமிடம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நல்ல பாடல்ல மனசெல்லாம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒலித்திருந்தது. இளையராஜாவின் இசை என்றால் சொல்லவா வேணும்?
1: இதுவும் ரெண்டு பாடு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு, ரெண்டு பாடல்கள் வெளிவந்து வேற லெவல்ல இருக்கு. சரி ஓகே, மறுபடியும் அவரு ட்ரீஎண்டி கொடுத்துட்டாரு இல்லையா? சரி ஓகே, போட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம், பேச போகின்றோம். நேரம் 3:26 ஆகி கொண்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் போகிறோம். யாழ்ப்பாணத்தில் கோயில் திருவிழா, நல்லூர் திருவிழாலாம் கோலாகலமாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாண பகுதியில் இந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கானது நாளை மறுக்கணும் விடுமுறை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இப்போ வடக்கு மாகாண ஆளுநர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லை, நல்லூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விஷேட விடுமுறை வழங்குமாறு இப்போ பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த விடுமுறை வழங்கக்கூடிய அந்த 2 நாட்களையும் தவிர்ந்து அந்த கற்றல் நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமோ இழப்புமோ ஏற்படாத வகையில் தான் இந்த விடுமுறை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மாற்றீடு, அதாவது இந்த 2 நாளும் விடுமுறை தானே, ஸோ இந்த நாளில் படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் வேறொரு நாளில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள

0: எண்ணிக்கையில் வந்து கடந்த 8 மாதங்களில் வந்து டெங்கு நோயால் வந்து நாட்டில் வந்து சுமார் வந்து 60 உயிரிழப்புகள் மட்டுமே பதிவாகியிருக்கு. அதே கால பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீதி விபத்து காரணமாக வந்து 1600 மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது டெங்கு நோய் உயிரிழப்பையும் விட வந்து சுமார் வந்து 30 மடங்கு அதிகமாக இருக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சராசரியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தினமும் வந்து 4 முதல் 5 பேர் வந்து இந்த வீதி விபத்துகளால வந்து உயிரிழக்கிறாங்க.
1: பாருங்க, இதுக்குதான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது.

0: ராய் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல்.
1: பொழுதாக நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் 3:33.
2: ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
3: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
3: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறது முடிக்கிறதா சார்
3: என்னுடைய
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
6: அனுசரணை.
7: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விபங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
6: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில் இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: மனசே மனசே குழப்பம்னா இதுதான் வயசே காதலிக்கு. நேரம் நல்லதா?
1: நெஞ்சு நிலை திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல், தேவாவின் இசையில்.
0: ஆமா, வைரமுத்தினுடைய வரிகளில் சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு ஐந்து மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இணைந்திருக்கோம்.
1: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, அமெரிக்காவில் மேற்கு பகுதியில் வந்து பஸ் ஒன்று வந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்குது. சரியா, சுற்றுலா முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பஸ் வந்து சாலையை விட்டு விலகி ஆழமான பள்ளத்தாக்கில் வந்து கவிழ்ந்து விழுந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விபத்தில் வந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் உட்பட 25 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் வந்து காயமும் அடைந்திருக்காங்க. கடினமான பாறைகள் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை வந்து இன்னமும் வந்து மீட்பு பணியினர் வந்து குழுவினர் வந்து மீட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இந்த விபத்து சம்பந்தமாக போலீசார் வந்து தீவிர விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க.
0: சரி, ஓகே, அது அப்படி இருக்கிறது. இதுக்குதான் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுடைய பயணம். திடீர் விபத்துக்களை தவிர்க்கவும் முடியாது இல்லையா? சரி, நேபாள பக்கம் போகப்புறம். நேபாளத்துல ஆனந்தி பாதம்னு சொல்லிச்சோம்னா, கிட்டத்தட்ட போன அதாவது கடந்த மாதம் 26 தேதி ஒரு பெரு ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இந்த வெள்ளம் ஏற்பட்டு இன்னுடன் 11 நாட்கள் கடந்த நிலையில 5000 பேருடைய நிலை குறித்து இன்னும் தகவல் கிடைக்கலையா? அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறேன். இருந்தாலும் இந்த பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட சில மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 1344 மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அவர்களை சுமார் 600 பேர் வந்து வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, 275 பேர் இந்தியர்களும் சொல்லப்படுகிறது. நேபாள ராணுவம் உள்ளிட்ட 20,000 மேற்பட்ட மீட்பு பணிகள் இப்ப தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறாங்க. சேதமடைந்த அந்த நீர்நிலையங்கள், சுரங்கப்பாதைகள், இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த மீட்பு பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில பேருடைய உடல்கள் இருக்கலையா ஆனந்தி, அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம் இருந்தவன.
0: ஆமா, அது மட்டுமல்ல, அதை பார்க்கும்போது ரொம்பவே
1: கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும்.
0: நிறைய பேருடைய உடல்கள் ரொம்ப
1: துண்டிக்கப்பட்ட நிலையில் வந்து இருக்குது.
0: ரொம்ப நாளுக்கு பிறகும் உயிருடன் இருந்த சம்பவங்களும் பதிவாக இருந்தது. இனி காணாமல் போனவர்கள் உறவினர்களிடமிருந்து மரபணு பரிசோதனைக்கான மாதிரிகளை நேபாள போலீசார் சேகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெருவெள்ளம் திடீரென்று ஏற்பட்ட அந்த பனிப்பாறை கசிவு, அதனால் உடைந்து ஒரு ஆற்றில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தால் கிட்டத்தட்ட ஆனது 300,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிவாரண முகாம்களில் போதிய வசதி இல்லாததால் இந்த கற்பிணி பெண்கள், குழந்தைகள் அவங்கள வளர்ப்பதற்கான சிரமங்களையும் எதிர்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன் இல்லையா, அனி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடங்களையும் இயற்கை ரீதியான அனர்த்தங்கள் ஏற்பட்டுத்தான் வருகிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒலிக்கும் பாடல் இது, குட் லக் திரைப்படத்திற்காக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் மம்முட்டி. ஒலிக்கும் பாடல் இது அழகன் திரைப்படத்திற்காக.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கைதான மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமண ரத்னதேரரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகத்தின் அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை நாளை வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்திற்கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பாசையூர் கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் கடல் அட்டை பண்ணை அமைப்பதற்கான கோரிக்கையாளர்களை பாசையூர் பகுதியில் இன்று கடற்தொழில் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு தெரிவித்தார். குறித்த சந்திப்பின் போது கடல் அட்டை பண்ணைகளை அமைக்கும் ஏனைய கடற்தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து எவ்வாறு அவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தெற்கு லெபனானின் ஹெய்ஃபர் ரூமான் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 சிறுவர்களும் 2 மருத்துவ பணியாளர்களும் அடங்குவதாக லெபனான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை பொதுமக்கள் பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 2 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். தாக்குதல்களுக்கு முன்னர் பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான எவ்வித எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மனுத்தியாள செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: அடுத்த வரையும் கேளுங்க.
1: அப்படியா, சரி. வேர்மாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டோம், அது இளையராஜாவின் இசையில்.
0: வாக்கு தந்ததா?
1: அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதாக இருக்கும். எனவே 5 மணி வரைக்கும் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க.
0: மலக வீடியோ பாத்துருங்க, வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வச்சிருக்க. நிகழ்ச்சியில் இணைந்துக்கிறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம். பொதுவாக ஆனந்தி இந்த பாட்டுல வந்த வரி மாதிரி தான், எதுவுமே விட்டு வைக்கிறது இல்ல. எதையுமே விட்டு வைக்கல. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறோம், புதிய ஆராய்ச்சி வருது, புதிய பொருள் வருது அப்படிங்கிறது. என்ன எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி எல்லாம் தாரங்களும் தெரியல. நம்ம எதை சாப்பிட்டோமோ, எதை பார்த்தோமோ, அதுல கூட தான் டிராவல் பண்ணணும். வித்தியாசமா ட்ரை பண்ணி மாட்டிக்க கூடாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புதிய தொழில்நுட்பம் அமெரிக்கா விண்வெளி துறையில அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விண்வெளி வீரர்களுடைய கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை சுத்திகரிக்க போறாங்களாம். சுத்திகரித்து அமெரிக்கால தான் இந்த சம்பவம் தான், இங்கே வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா உருவாக்கி வருகிறது ஒரு புதிய முயற்சியா. செவ்வாய் போன்ற தொலைதூர கோள்களுக்கு இப்ப மனிதர்களோட பயணிக்கும் தானே. எதிர்காலத்துல இந்த விண்வெளி பயணங்களின் போது அங்க இருக்கிற வளங்கள், தண்ணி இருக்காது, சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, பற்றாக்குறையா இருக்கும், இருந்தாலும் பற்றாக்குறையா இருக்கும். அப்ப அந்த தட்டுப்பாட்டை தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கில அந்த புதிய திட்டம், புதிய திட்டங்கிறதுக்கு வித்தியாசமா எப்படி
1: வித்தியாசமா
0: இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விண்வெளி வீரர்களுடைய கழிவுகள், கழிவுகள்ன்றா தெரியும் தானே, நம்ம மனிதனுடைய கழிவுகள்ன்றா என்ன இருக்கும், சாப்பிட்டா சரிதானே, அதுதானே கழிவு. அப்ப அதை சுத்திகரித்து அவற்றிலிருந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சுத்தமான நீரை பெறுவதனுடன் ஆக்சிஜனை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பத்தை இப்ப நாசா ஆய்வு செய்து வருகிறது. நீண்ட விண்வெளி பயணங்களில் பூமியில் இருந்து கொண்டு செல்ல வேண்டிய நீர் உள்ளிட்ட அத்தியாவசிய வளங்களின் அளவை குறைத்து இந்த விண்வெளி வீரர்களுக்கு தேவையான வளங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதே இதுக்கான முயற்சி. அப்ப அந்த தொழில்நுட்பம் இருக்கு, மனித கழிவுகள் வந்துட்டு அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள போனதும் சுத்திகரிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு.
1: திருட போனவர்களை வந்து டேப்பால கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான்,
0: 3 விதமான உருவங்கள் இல்லையா
1: கட்டி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து அமெரிக்காவில நடந்திருக்கு சரியா. விமானம் ஒன்றுல வந்து ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொண்ட ஒரு பயணிய வந்து அங்கு வேலை செய்யறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவரை வந்து டேப்பால கட்டி வச்சிருந்திருக்காங்க.
0: எங்க
1: போறது போய் சேர்றது, நீ இங்கேயும் போகல, இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க அவரை. அப்ப அவர் என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம அப்படியே இருந்திருக்கா. கட்டினா வேற என்னதான் பண்ண தேவையா இது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான்.
0: அதான் நம்ம எங்க போறோமோ அந்த இடம் வந்து சேர வரைக்கும் கைய கால அடை கொடுக்காம வச்சு ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்கு தானே.
1: அது மட்டும் இல்லாமச்சியா, அவரை கட்டி வச்சிருந்த அந்த புகைப்படத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல எடுத்து போட்டிருக்காங்க, அதுவும் இப்ப வைரல் ஆக்கிக்கிட்டு.
0: சரி போட்டாங்க, அவ்வளவுதான். சரி நீ எங்க போனாலும் சரி அடக்க எடுக்கமா கைய கால வச்சுட்டு இருங்க, அங்க தோற இங்க தோறன்னு சொல்லிட்டு கட்டுத்தான் நடக்குது. நட்புக்காக திரைப்படத்துக்காக வருகிறது பாடல், நல்ல பாடல்.

0: நம்ம வசந்தத்தை போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே நேரம்
1: நேரம் மாலை 4:22.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
5: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
2: முதல்வன் வசந்தம் FM

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இன்றைய நாளுக்கான இந்த மனிதாளத்தின் பொழுதாக்கு நிகழ்ச்சியில் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான வெள்ளை முயல், சரியா, ஒரு குட்டி முயலோடு வந்திருந்து இருந்துருக்கு, சரியா. அந்த முயல் என்ன பண்ணுமா, எந்த சத்தம் கேட்டாலும் சரியான மாதிரி ஒரு பயமா,
2: என்ன மாதிரி
1: என்ன சத்தம் கேட்டாலும் ஓடிடும், அந்த இடத்திலே இருக்காது, ஓடிடும், சரியா. அப்ப மத்த விலங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த முயல் என்ன இப்படி ஒரு பயந்தான் கோழியா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்கு, சரியா. அப்போ ஒரு நாள் வந்து காட்டுல வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்காது, சின்ன சத்தம் கேட்டாலே ஓடிரும், பெரிய சத்தம் கேட்டா சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப முயல் என்ன பண்ணிருக்கு, மத்த விலங்கெல்லாம் ஓடி இருக்கு, முயல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த முறை நம்ம பயப்படவே கூடாது, என்னத்துக்கு நம்ம பயப்படணும், என்னத்தான் நடந்தாலும் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கணும், நான் எதுக்காக பயப்படுறேன் முதல்ல அத முத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கு. சரியா, மெதுவாக அந்த சத்தம் அந்த இடத்துக்கு போயிட்டு சென்று பாத்துருக்கு, என்னதான் சத்தம் கேக்குதுன்னு போய் பாக்கலாம் அப்படின்னு. அங்க பார்த்தா ஒரு பெரிய மரம் ஒண்ணு என்ன பண்ணிருக்கு, கிளைகள் அசைச்சு பாறையில மோதி அந்த சத்தத்தை எழுப்பியிருக்கு. அப்ப முயல் சிரிச்சுக்கிட்டே, அட இத பார்த்தா நம்ம பயந்தோம், இதுக்கு அவ்வளவு பயந்தோம், இது தெரியாமத்தான் இவ்வளவு நாள் பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு முயல் யோசிச்சுட்டு, அன்றுல இருந்து முயல் ஒரு விஷயத்த புரிஞ்சிருச்சான், என்ன அப்படின்னா, பயம் இல்லாதவன் துணிச்சலானவன் இல்லை, சரியா. பயம் இருந்தாலும் அதை எதிர்த்து உண்மையாக துணிச்சலாக போராடுறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஒரு துணிச்சலான ஒரு
2: வீரன், அவன் தான் உண்மையான மனுஷன்.
3: குட்டி ஸ்டோரி.

இளையராஜாவின் இசையில் பிதாமகன் திரைப்படத்துக்காக ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:36.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
6: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் எஃப்எம்

0: ராமன் தேடிய சீதை
1: திரைப்படத்திற்காக அழகான பாடல்.
0: அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை சொல்ல ஓகே, இப்பவே பார்க்கணும் இப்பவே அப்படி சொல்லி சொல்லிதான் ஒருத்தர் என்ன இப்படி இருக்கிறாரு. ஆமா, நாங்கள் ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சுவாரஸ்யமான ஒரு பதிவு, நல்ல பதிவு. அதாவது ஆனந்தி, அந்த ரெண்டு அன்புங்கிறது பல விதமா இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அன்பு கொடுப்பாங்க. குறிப்பாக நாங்க சொல்ல போற அன்பு காதலன் காதலி, ரெண்டு பேருக்கு இடையில அன்பு வந்துட்டு பல விதமா வெளிப்படுத்துவாங்க. அதை நாங்க ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டு அதை திரும்ப சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது செய்தி.
1: பாத்தீங்கன்னா, இளைஞர் ஒருவருக்கு வந்து அவரது காதலி வந்து ஹிக்கி அப்படின்னா லவ் பைட் சரியா கொடுத்திருக்காங்க. இதனால் வந்து ரத்த கட்டி மூளைக்கு சென்று கடுமையான பக்கவாதத்தை ஏற்படுத்தியதால் வந்து அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. சரியா, கழுத்தில் ஏற்பட்ட அதிகபட்ச உறிஞ்சுதல் மற்றும் இரத்த நாளத்தில் உருவான கட்டி மூளைக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் வந்து இந்த இளைஞருக்கு வந்து திடீரென வந்து வலிப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்து வந்து இவர் வந்து உயிரும் இழந்திருக்காரு.
0: மெக்சிகோல இல்லையா?
1: மெக்சிகோல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. எனவே
0: பார்த்து உங்களுடைய அன்பை வந்துட்டு ஆக்ரோஷமா வெளிப்படுத்தாதீங்க, அன்பா அன்பா வெளிப்படுத்துங்க. அதனால பாருங்களேன் எவ்வளவு பெரிய உயிரிழப்பு, அன்பா வெளிப்படுத்தினதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா?
1: அன்பு அப்படித்தான்
0: ஏற்படுத்து, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்
1: அமிர்தமும் நஞ்சு, அந்த மாதிரி தான். இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நேரத்தோடு பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி நாவலப்பட்டியில இருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் என்று மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இருவருக்கும் வணக்கம் என்று பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். கிராண்ட் பாஸ் ரோட்ல இருந்து கண்ணா மகன் மனைவி பிரியா ஆகியோரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க.
0: அதே போல குஞ்சாங்க இணைந்திருக்கிற அன்பான மாலை வணக்கம். அக்கா, நானும் கிருஷ் இங்கிருந்து சொன்னா கன்வெளியில இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாரு. அன்பான இனிய மாலை வணக்கம் ஆனந்தி ஜிஆர், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹேட்டன் வழியில இருந்து தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாரு. ஆரம்பதுல இருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. நிஷா வந்திருக்கிறாங்க. அதே போல சத்தார் இனிய மதிய வணக்கம் அன்பறிப்பாளர்களுக்கும் நட்பட்டி முனையிலிருந்து எம்டிஏ சத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு பிரின்சிபல். இனிய மாலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் செங்கலில் இருந்து ஷகிலா வந்திருக்கிறாங்க. சந்திரசேகரன் இனிய மாலை வணக்கம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அதே போல மதுக்கமையிலிருந்து
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
0: எல்லாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டோம். இந்த மனிதத்தை முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். அதாவது அதிகமாக அந்த வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்களை சரியா நாங்கள் கடைபிடிக்கணும். வீதி விதிமுறைகளை நாங்கள் சரியா கடைபிடிச்சா மட்டும்தான் வீதி விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். இவ்வாறான வீதி விதிமுறைகளை சரியான முறையில் வெளிப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாகத்தான் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் டேக் கேர் வேலை திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கிறதுனால அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க.
1: பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் இந்த வேலை திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.
0: உங்களுடைய பயணங்கள் எப்பவுமே பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும்.

இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.8 பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். www.vasantamfm.lk.lk உலகின்

0: இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நேர்கள்
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க.
0: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி.
1: நான் ஜி ஆர் தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேஜன் மக்களே,
0: நன்றி. வசந்தம் உறவுகளை

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்புக்கும் ஜகார்த்தாவுக்கும் இடையே இன்று இயக்கப்படவிருந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் அனக்ரகடாவ் எரிமலை சீற்றமடைந்ததால் அதிலிருந்து சாம்பல் மற்றும் பாறைத்துகள்கள் வானில் கலந்து விமான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதே இதற்கு காரணமாகும். கொழும்பிலிருந்து ஜகார்த்தா செல்லவிருந்த UL 364 விமானமும் யகார்த்தாவில் இருந்து கொழும்பு வரவிருந்த UL 365 விமானமும் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இலங்கை நோக்கிய மேற்கு வான் வழித்தடம் வழியாக மேற்கொள்ளப்படும் விமான பயணங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரன்விமன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் 6 குடும்பங்களுக்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பானம லாகுகள மற்றும் பொத்துவில் பகுதிகளைச் சேர்ந்த 6 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டன. பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. ஒரு வீட்டிற்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்க நிதி செலவிடப்பட்டுள்ளதுடன் தொழிலாளர் பங்களிப்பு உள்ளிட்ட மொத்தம் 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய போதியும் வழங்கப்பட்டது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் புதுடில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்யநிகேதன் பகுதியில் மாணவர்களுக்கான விடுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்த இக்கட்டடம் நேற்று பிற்பகல் இடிந்து விழுந்ததை அடுத்து போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இடிபாடுகளில் இருந்து 12 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எவரேனும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனரா என்பதை கண்டறியும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் எமது மனுத்தியான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்திகளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: உலகிலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

நேர்களை அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா எக்கச்சக்கமான ஏராளமான சூப்பரான சாங்ஸ் எடுத்துட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01212755001 கதை போல 01212755111 எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொள்ளலாம்.

0: பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டைய கலப்ப.
1: போறீங்க
2: அடுத்து

0: செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
4: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: என்ன
1: குடிச்சிட்டீங்களா?
0: நன்றி. தொடர்ந்து நீங்கள் கூட அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம்.

102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு. இன்ப ராகங்கள்

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் அன்பு சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்
2: அன்பான மாலை நேரு. வணக்கம்
1: அன்பான மாலை நேரு. வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
2: இருக்கீங்க?
1: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா?
1: அப்படியா? நன்றி நன்றி நன்றி உமாச்சந்திரன். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: நன்றி.

சமயத்தில் வசந்தம் எஃப்எம் நேரம் மாலை 6 மணி.

0: வீட்டு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: கடும் வறட்சி காரணமாக பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. 2 ஆண்டுகளில் இலங்கையை கௌரவமான நாடாக மாற்றியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. 4 முக்கிய சுகாதார சவால்களை வெற்றிக் கொள்ள பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிசை தெரிவிப்பு. மேலும் 50 மெட்ரோ பேருந்துகளை கொள்வனவு செய்ய திட்டமிடல். நேபாளத்தில் உயிரிழந்ததாக கருதி இறுதிச் சடங்குகள் இடம்பெற்ற நிலையில் 12 நாட்களுக்கு பின்னர் பெண் ஒருவர் உயிருடன் மீட்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையை 2 வருடங்கள் எனும் குறுகிய காலத்தில் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கௌரவமான நாடாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி அமைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வரலாற்றில் முதல் முறையாக உள்ளூர் நிதியை பயன்படுத்தி அடுத்த வருடத்துக்குள் 3 அதிவேக வீதிகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி எனும் துணைப்பொருளில் புலத் சிங்களவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாம் எதிர்காலத்துக்கென பல திட்டங்களை வகுத்துள்ளோம். அடுத்த வருடம் 3 அதிவேக வீதிகளை நிர்மாணிக்கவுள்ளோம். இப்போதே 2 அதிவேக நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கலகதர, ரம்புக்கென, இங்கிரிய, ககத்துட்டுவ, குருணாங்கல், கலகதர போன்ற 3 அதிவேக வீதிகளையும் இலங்கையில் முதமுறையாக கடன் பெறாமல் நிர்மாணிக்கவுள்ளோம். இது திரைசேரியின் பணம். நாம் ரயில்வே கட்டமைப்பை இலத்திரனியில் மயப்படுத்தியுள்ளோம். இப்போதைக்கு அதற்கு செலவாகும் தொகை 60,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாணந்துறையில் இருந்து மருதானை, மல்லப்பாலமில் இருந்து மருதானை, ராகாமையிலிருந்து மருதானை ஆகிய வழித்தடங்களுக்கு ஆரம்ப கட்டமாக எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் விலை மனுக்கூறலை முன்னெடுக்கவுள்ளோம். ரயில் கட்டமைப்பை இலத்திரனியில் மயப்படுத்தவுள்ளோம். மின்சார ரயில்களை இயக்கவுள்ளோம். இந்த 60,000 கோடி ரூபாயில் அடுத்த வருடத்துக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும் என நான் ரயில்வே திணைக்களத்தின் திட்டப்பணிப்பாளரிடம் வினவினேன். 10,000 கோடி ரூபாய் வேண்டும் என தெரிவித்தார். அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் இந்த 10,000 கோடி ரூபாயும் வழங்கப்படும். மல்வத்து ஓயாவில் பாரிய நீர்த்தேக்கம் ஒன்றை அமைக்கவுள்ளோம். அதற்கு 4,700 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வேலை திட்டத்துக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாயை ஒதுக்குமாறு அந்த திட்டத்தினூடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களை அழைத்து நான் பேசினேன். 4,700 கோடி ரூபாய் வேலை திட்டத்துக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கியது போதாது என நான் குறிப்பிட்டேன். உங்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தொகையை நான் தருவேன் என கூறியுள்ளேன். அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் இதற்கென 1,000 கோடி ரூபாய் வழங்கவுள்ளேன். இவை அனைத்தும் 1% கடன் பெறாமல் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களாகும் என ஜனாதிபதி அங்கு உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் வேறுவழியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். அங்கு மக்கள் அமுக வரவேற்பு அளித்தனர். அந்த மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி, எமது நாடு தொடர்பில் சர்வதேச அரங்கில் இருந்த பிம்பத்தை நாம் நல்ல நிலைக்கு மாற்றி அமைத்துள்ளோம். உலகில் உள்ள பொருளாதாரம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் சகல நிறுவனங்களும், சமூகவியல் தொடர்பில் தரவு ஆய்வுகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களும் இலங்கை தற்போது முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக கூறுகின்றனர். ஊழல் குறிகாட்டியில் ஊழல் மிகுந்த நாடாக எமது நாடு காணப்பட்டது. அந்த குறிகாட்டி தரப்படுத்தலில் நாம் தற்போது கீழ்மட்டத்துக்கு வந்துள்ளோம். குற்றவியல் குறிகாட்டியில் நாம் முன்னிலையில் இருந்தோம். தற்போது அதிலிருந்து வீழ்ச்சியடைந்து வருகின்றோம். பொருளாதார பிரச்சினையில் முன்னிலையில் இருந்தோம். தற்போது அதிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சி கண்டு வருகின்றோம். அப்படியென்றால் 2 வருடங்களுக்குள் சர்வதேச மட்டத்தில் எமது நாடு வரவேற்புக்குரிய கௌரவமான நாடாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று சர்வதேச நாணய நிதியம் தமது உறுப்பு நாடுகளுக்கு கூறும் விடயம் என்னவென்றால், பிரச்சினையிலிருந்து விரைவாக மீண்டெழுந்த நாடு ஒன்றை காண வேண்டுமெனில் இலங்கையை பாருங்கள் என்று கூறுகிறது. இதோ நாம் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். அண்மையில் உலகில் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் 4 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளது. முன்னர் எப்படி இருந்தது? குற்றங்கள் நிறைந்து காணப்பட்டன. எனவே நாம் இந்த பக்கத்திலும் வெற்றிகளை அடைந்துள்ளோம். கருப்பு நாட்டை நாம் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கௌரவமான நாடாக மாற்றியுள்ளோம். மறுபக்கம் விசேடமாக பார்த்தால் எமது நாட்டில் இனவாத மோதல்கள் இருந்தன. முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த விடயத்தை நாம் ஆட்சிக்கு சென்று பார்க்கும்போது புரிகின்றது. ஒரே கணக்கில் இருந்து சிங்கள இனவாத குழுவுக்கும் முஸ்லிம் இனவாத குழுவுக்கும் பணம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரே கணக்கிலிருந்து சிங்கள இனவாத குழுக்களுக்கும் முஸ்லிம் இனவாத குழுக்களுக்கும் பணம் சென்றுள்ளது. பணத்தை கொடுத்து நாய்களைப் போன்று மோதிக்கொள்ள அவர்களை தூண்டிவிடுகிறார்கள். அழுத்தமையில் மோதிக்கொண்டார்கள். தம்புளையில், திக்கணையில், மாவு நிலையில் மோதிக்கொண்டனர். ஏன்? இருபக்கமும் இனவாத குழுக்களை உருவாக்கினார்கள். இரு குழுக்களுக்கும் அந்த அரசாங்கங்கள் பணம் வழங்கியுள்ளன. இவர்கள் மக்களை ஒன்று சேர்த்து நாட்டை ஆட்சி செய்ய விரும்பவில்லை. மக்களை பிரிப்பதற்கும் அவர்களை மோதிக்கொள்ள செய்வதற்கும் திட்டங்களை வகுத்து செயற்பட்டனர். இதுதான் அவர்களின் நிர்வாகம். அதனால் எமது நாடு இரண்டு நாடாகியது. மக்கள் உரிமைகள் இல்லாது போன சில இனக்குழுக்கள் தலைமைப்படுத்தப்பட்ட நாடாக எமது நாடு சர்வதேச அரங்கில் அர்த்தப்படுத்தப்பட்டது. நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்று இரண்டு வருடங்களே ஆகின்றன. இந்த இரண்டு வருடங்கள் தான் இலங்கை வரலாற்றில் இனவாத மோதலை அடிப்படையாக கொண்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்படாத காலமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பல மாவட்டங்களில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்க்கொள்ளளவு 47% வரை குறைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நீர்மட்டம் 20% வரை குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமையின் தாக்கத்தால் 7 மாவட்டங்களில் கடும் வறட்சியான காலநிலை நிலவுவதுடன் பொலநர்வை, அனுராதபுரம், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினையும் ஏற்பட்டுள்ளது. 35 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 35,149 குடும்பங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வறட்சியினால் வவுனியா மாவட்ட விவசாயிகளும் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். நீர் கிடைக்கும் பகுதிகளை தெரிவு செய்து விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை அனுராதபுரம் மகாவிளாச்சிய பகுதியில் பாரிய அளவில் பயிர் செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் பயிர்கள் அழிவடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளனர். வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகல், மொனராங்கலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பச்சுட்டன் கவனித்துக் கொள்ள வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ பேருந்து சேவையை மேல்மாகாணத்துக்கு அப்பால் விரிவுபடுத்தி காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கடபத்து மெட்ரோ டிப்போ முனையத்தின் செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இம்மாதத்துக்குள் மெட்ரோ பேருந்து சேவையின் பேருந்துகளின் எண்ணிக்கையை 122 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 50 பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அதன்படி இந்த ஆண்டின் இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மெட்ரோ பேருந்து சேவையை 172 பேருந்துகள் வரை விரிவாக்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். மெட்ரோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பேருந்து சேவையை நடத்துவதற்கு எதிர்காலத்தில் தனியார் துறைக்கும் வாய்ப்பளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையில் நாட்டின் நகர போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவைக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிகளை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, கிளின் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் லங்கா மெட்ரோ டிரான்சஸ் தனியார் நிறுவனம் ஆகியன இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கடபத்து மெட்ரோ டிப்போ முனையத்தின் செயற்பாடுகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மெட்ரோ திட்டத்தின் அமைக்கப்பட்ட முதலாவது டிப்போ முனையம் கடந்த 4 திகதி பத்திரமுள்ளி தலங்கம பகுதியில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. மெட்ரோ பேருந்து சேவையின் நிர்வாகம், செயற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை வலுப்படுத்துவதற்காக முதற்கட்டமாக தலங்கம, கடவத்தை, ஏகால மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு 4 புதிய டிப்போக்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் பச்சை நிற பின்னணியை கொண்ட இலக்கத் தகடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரை பச்சை நிற பின்னணியை கொண்ட சுமார் 8,000 இலக்கத் தகடுகள் அச்சிடப்பட்டுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர்வாய்ஸ் மார்ஷல் துஷார ஃபெர்னாண்டோ தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சனால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கமைய மின்சார வாகனங்களுக்கு இந்த பச்சை நிற பின்னணியை கொண்ட இலக்க தகடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக துஷார ஃபெர்னாண்டோ கூறினார். இது வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்பதை அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர்வாய்ஸ் மார்ஷல் துஷார ஃபெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். பணமோசடி தடுப்பு சட்டத்தின் தமக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் சதி என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைப்பதை தடுக்கும் உத்தரவை கோரி யோசித ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை உச்சநீதிமன்றத்தில் இருந்து இன்று வாபஸ் பெற்றுள்ளார். எனினும் கொழும்பு மேல்நீதிமன்ற வழக்கில் அவர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டால் அதற்கு எதிரான மேன்முறையீட்டின்போது இந்த சட்ட விவகாரத்தை முன்வைக்கும் உரிமையை தக்கவைத்துக் கொண்டு மனுவை வாபஸ் பெற உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யோசித ராஜபக்ச மற்றும் டேசி ஃபொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக முதலில் சதி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் பின்னர் டேசி ஃபொரஸ்ட் விடுவிக்கப்பட்ட நிலையில் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக மட்டும் அந்த குற்றச்சாட்டை தொடர முடியாது என அவரது சட்டத்தரணி வாதிட்டுள்ளார். அதேவேளை குற்றச்சாட்டு சட்ட நடைமுறைக்கு அமையவே முன்வைக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் தரப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் 79வது தென்கிழக்காசிய பிராந்திய குழு கூட்டத்தொடர் தீமோர் லெஸ்தே நாட்டின் டிலி நகரில் ஆரம்பமாகியுள்ளது. இதில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச கலந்து கொண்டுள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட 4 முக்கிய சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கு பிராந்திய ஒத்துழைப்பின் அவசியம் தற்போது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொருளாதார மற்றும் சுகாதார கட்டமைப்புகளின் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் பிராந்திய நாடுகள் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதாகவும் நிதிச்சுமையின்றி அனைவருக்கும் தேவையான சுகாதார சேவைகளை வழங்குவது பொதுவான பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பாசையூர் கடத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் கடல் அட்டை பண்ணை அமைப்பதற்கான கோரிக்கையாளர்களை பாசையூர் பகுதியில் இன்று கடத்தொழில் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு தெரிவித்தார். குறித்த சந்திப்பின்போது கடல் அட்டை பண்ணைகளை அமைக்கும் ஏனைய கடத்தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து எவ்வாறு அவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் உயிரிழந்ததாக கருதி குடும்பத்தினரால் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்ட வயோதிப பெண்ணொருவர் 12 வருடங்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். சந்திகா குமாரி இஸ்ரேட்டா என்ற அந்த பெண் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பெட்ராவதி கிராமத்தில் இடிந்து விழுந்த தனது 4-மாடி கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் மத்தியில் சிக்கியிருந்தார். சிறிய காட்டுப்பகுதியில் 12 நாட்கள் உயிர் தப்பியிருந்த அவர் மீட்பு பணியில் ஈடுபட்ட போலீசாருக்கு என்னை காப்பாற்றுங்கள் என குரல் எழுப்பியதையடுத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சுமார் 45 நிமிட மீட்பு நடவடிக்கையின் பின்னர் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நேபாளத்தில் ஏற்பட்ட பாரிய வெள்ளம் மற்றும் மண் சரிவில் 1,300 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5,000 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தின் அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானவை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புவர்ட்டோ ரிகோவின் ஷான் ஜுவான் நகரிலிருந்து மியாமி நோக்கி வந்த பிரைம் ஏஆர் 7598 விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையின் முடிவை கடந்து சாலையில் சென்று பல வாகனங்களுடன் மோதியுள்ளது. இதையடுத்து விமானத்தில் தீ பரவியதில் 5 உயிரிழந்ததுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளனர்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: தனக்கு எதிரான பலத்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கிடையில் எதிர்வரும் 2027 நடைபெறவுள்ள தலைவர் தேர்தலில் மீண்டும் ஜியானி இன்ஃபான்டினோ போட்டியிடப் போவதாக உலக கால்பந்தாட்ட சங்கமான ஃபீஃபா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி 2027 நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடும் தனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என இன்ஃபான்டினோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான உலகக்கிண்ண ஆரம்ப விழாவின் போது இதுகுறித்த கேள்விகளை இன்ஃபான்டினோ தவிர்க்க முற்பட்ட போதிலும் ஃபீஃபா செய்தி தொடர்பாளர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக உலகக்கிண்ண போட்டிகளின் ஒளிபரப்பு மற்றும் வணிக உரிமைகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்கும் இவரது முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இதனையடுத்து ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு உட்பட பல பிராந்திய கூட்டமைப்புகள் மற்றும் தேசிய சங்கங்கள் இவருக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபாவின் அடுத்த தலைவருக்கான தேர்தல் 2027 மார்ச் 18 மொரோக்கோவின் ரபாத் நகரில் நடைபெறும். இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் நவம்பர் 18 தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: கடும் வறட்சி காரணமாக பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. 2 இலங்கையை கௌரவமான நாடாக மாற்றியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. 4 முக்கிய சுகாதார சவால்களை வெற்றிக் கொள்ள பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்ர தெரிவிப்பு. மேலும் 50 மெட்ரோ பேருந்துகளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் உயிரிழந்ததாக கருதி இறுதிச் சடங்குகள் இடம்பெற்ற நிலையில் 12 பின்னர் பெண்ணொருவர் உயிருடன் மீட்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தினை நாளை நண்பகல் 12 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன்.

0: எமது ஆட்சி வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால்தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்று தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். கப்பற்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம், மன்னிக்கவும், அந்த கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3102, வெற்றி இலக்கங்கள் 2, 23, 27, 33. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 23, 27, 33. ஆங்கில எழுத்து வி, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 4988, வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 27, 32, 55. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 11, 27, 32, 55. வெற்றியீட்டிய ராசி தனுசு, மீண்டும் ஒருமுறை ராசி தனுசு. சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெடுப்பு வாரம் 5437, வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 45, 70, 80. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 3, 45, 70, 80. ஆங்கில எழுத்து இசட், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இசட். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 3276, வெற்றி இலக்கங்கள் முறையே 48, 51, 52, 69. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 48, 51, 52, 69. ஆங்கில எழுத்து ஆர், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். கம்பர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 2452, வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 13, 64, 66. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 4, 13, 64, 66. ஆங்கில எழுத்து யூ, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 10, மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 10. சுப்பிரதன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1010, வெற்றி இலக்கங்கள் 8, 6, 2, 9, 6, 0. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 8, 6, 2, 9, 6, 0. ஆங்கில எழுத்து ஆர், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். ஜயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 484, வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 9, 6, 0. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 9, 6, 0. ஆங்கில எழுத்து ஆர், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1106, வெற்றி இலக்கங்கள் முறையே 21, 23, 41. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 21, 23, 41. இவைகள் தான் நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: 6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9 தேதி அன்று உங்கள் வசந்த

0: கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
1: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
2: பிள்ளையார் சுழி போட்டு
1: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயகப் பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என்னோட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க நம்மளுடைய சரோஷினி. வணக்கம்.
1: அன்பான இனிய நேரம். வணக்கம்.
0: அன்பான இனிய மாலை நேரம். வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சியை பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கேன் மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே சரோஜினி. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்குது, சந்தோஷமா இருக்கு. எனது வாழ்த்துக்கள்.
0: ஓகேமா, நன்றி நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இல்லதானே?
1: இல்ல மேடம், உங்களோட பேசின பிறகுதான் டீ குடிச்சேன்.
0: அதுதானே அன்பு சொந்தங்கள். ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கும் எனக்கும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தம் எல்லோருக்கும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் மம்முட்டி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட போய் சார், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். நிஷா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுதம் சுத்தமா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஷா. அப்புறம் என்ன செய்துட்டு
2: இருக்கீங்க? என்ன நிகழ்ச்சி கேட்டு ட்ரை பண்ணி கொண்டே இருந்தேன் மேடம், காலையில இருந்தேன் மேடம்.
1: அப்படியா? ஓகே ஓகே நிஷா. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஆமா மேடம்.
1: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: பாடல கேட்கறதுக்கு பரத்தி துரை, அருள்மொழி, கம்பஹா சகோதரன் அப்துல் மஜீத், சகோதரி சசிமா, நசூர், அசுருடன் நூர்ஜஹான் மற்றும் முகலன் சேர்த்துக்கொண்டு பாட்டு போடுக்கிறோம். சந்தோஷம், வாழ்த்துக்கள் எங்களுக்கு.
1: ஓகே, நன்றி
2: நன்றி மேடம்.

0: யூத் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஃபரிதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: எனக்கு மியூசிக் பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
1: பிள்ளையாட்டு.
0: இம்மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசலின்
3: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு,
4: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இது

0: குத்து திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கம்.
0: இனிமையான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: நான் தப்புமால் கந்து பெரியகுடி அணையிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நீங்க போடுற பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் வந்து கொண்டிருக்குது.
0: அப்படியா?
1: ஆடத்தான் முடியல.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிச்சு ரொம்ப நேரம்.
0: சாப்பிட ஆயத்தம்
1: ரெடி ஆகி கொண்டு ஆயத்தம் ஆயத்தம் இருக்கேன்.
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: நீங்கள் திரும்ப அந்த அருமையான அடுத்த தடும் பாடலையும் ரொம்ப துளிசை பாடலாக வேண்டும் என்று நினைக்கிறேன். அடுத்த பாடலை கேட்பதுதான் சோப்பு கொச்சி கடை இடன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தல ஐயக்கண்ணு, நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுகாச்சின், வெளிமட செல்வராம், அம்மம்பிட்டிய ராஷ்ரியா, மும்பாச்சியம், அருள்மொழி, அம்மச்சந்திரன் இவர்கள் காசி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் மம்முட்டி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஜே ஸ்ரோபி உப்பா குமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: கடையில உங்களோட சூப்பர் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே நிசாம், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: எனக்காகவும் கே ஆர் ஆனந்தி அக்காக்காகவும் டி ஆர் அக்காக்காகவும் வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி
2: நன்றி.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம் ஈடனையா.
1: வணக்கம் வணக்கம். தோப்பு கொச்சி கணியில் இருந்து ஈடன்.
0: ஆண்டடா ஈடனையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட பாடல்களை கேட்டுக்கோ, அருமையான பாடல்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: ராஜமாணிக்கன் ராஜம் வெளிவந்து செல்வதான் பத்தல ஐயாக்கன் விஸ்வநாதன் ஆட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் திருமதி ராஜா சாரா முந்தாஜ் பேகன் ரிஸ்கா அருள்மொழி மெரில் சாம்குமார் மனோராகல தனலட்சுமி பத்மா
0: நன்றி.

0: புதிய திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: அன்பான வணக்கம் ஸ்ரீ ரூபி மேடம், நான் கம்பாரிங்க அப்துல் நஜீத் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் அப்துல் நஜீத், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி சோமா இருக்கீங்களோ?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அன்பான ஆசிரியர் தோப்பூர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநாளைக்கும் தம்பி மொய்டனுக்காவும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜி பேகம் கணவர் முகமது சேத் செல்ல மகனுக்காவும், மாவனெல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், பரிசுத்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி அருள்மொழிக்காகவும், வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம் மேடம். ஒரு பாட்டு தர முடிஞ்ச திரையில் முன்னா தாங்க.
0: என்ன பாடல்?
1: எல்லாம் டிஏடிய பாட்டு நிறைய போட்டீங்க, கேட்டு காது சவுத்து போய் எனக்கு டா பாட்டு உண்டு. நான் சொல்றேன் அந்த பாட்டை போடுங்க, நீங்க கோவிக்க கூடாது சரியா மேடம்.
0: என்ன பாடல்?
1: பிளடி பகர் வாடாமா புல வாழப்பழ தோப்புல பொலி போல் ஆடலாமா, அந்த பாடல முடிஞ்ச தாங்க மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க சரியா.
1: ஓகே மேடம்,
0: நன்றி
1: நன்றி மேடம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: அன்னிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: பாடுகளை காற்றடையில் தவளவிடும், காற்றடையில் தவளவிடும்.
1: நினைச்ச வாழ்க்க வேணும், நெஞ்சம் கிடந்து ஏங்குதே.
0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
2: பிள்ளையார் சுழி போட்டு.
0: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
4: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
5: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேள்.

0: ஓர் நாள்
1: தோடி ராகம் பாடவா.
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதய

0: படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய எட்டையாத்தொட்டியிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன், அப்புறம் வேலையா வீட்லயா? ஓகே விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே விஸ்வநாதன், அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: சொந்த உறவு அனைவருக்காரையும் வானவர் அருள்மொழி முஞ்சாத்தையும் வயதா நீதேன் வரசு சின்ன மகாதாயம் விஜய் தேவா மாநல மத்தி இன்னையா சோமத்தி ஜாயலாம் உமாத்தந்த கிருஷ்ணபுரம் திருத்தான் பாதுகா சிங் தம்பி தந்தை தங்கத்துறை உமார் சந்திரன் கிருஷ்ண பக்தன் சண்மகதானம் சண்மகதானம் மற்றும் வானவர்கள் அருள் அனைவருக்காரையும் மற்றும்
0: அன்பு கலந்த இரவு நேரம் வணக்கம் உங்களுக்கும். மஸ்கிலேயே கங்கைவத்தையை சேர்ந்த டிஷா டிலான் சஜீவன் கமிஷ்கா லுக்ஷனா சச்சின் தனு ரித்திகா ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனிய இரவு வணக்கம் மா சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இனி இரவு நேரம் வணக்கம் சொல்லி மனோ நிகழ்ச்சி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இரவு நேரம் வணக்கம் ஊர்கோடு தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை சத்தமா கேட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோட இந்த கலையிலிருந்து அரசும் நிகழ்ச்சி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லி செல்வச்சந்திரிலிருந்து சுதன் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: Streaming in Sri Lanka. Vosundam FM. 102.6. 102.8. இதை உலகின் நட்சத்திர. வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் மம்முட்டி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது? சுரேஷ். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சுரேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு
2: இருக்கீங்க? மழை இல்ல. ரெண்டு மூணு நாள் மழை இல்ல.
1: அப்படியா? ஓகே ஓகே சுரேஷ். அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் இருக்குங்களா கேக்க போறீங்க?
2: அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நல்ல பாட்டு கேட்கணும்.
1: ஓகே ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.

ஒலிக்கரவிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 102.6 102.8 நிலை வரிசையில் இலங்கையிலிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.il கண்டு இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இதமான இரவு பொழுதில் இனிமையான பாடல்களோடு உங்களது கவிதைகளையும் சேர்த்துக் கொள்ள தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக ரத்னாலிருந்து சிந்து. வணக்கம் சிந்து.
1: வணக்கம்.
0: சிந்து எப்படி இருக்கீங்க? சிந்து நல்லா இருக்கீங்களா? ஒரு அழைப்பு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. நல்ல ஒரு கவரேஜ் இருக்கிறதுக்கு போங்க பாப்பா. ஓகே சொல்லுங்க சிந்து, கவிதை இருக்கா? சரி சொல்லுங்க சிந்து, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறது? உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்?
1: அம்மா கலக்கத்தா போன் கேட்கலான்னு வந்தோம். அம்மா வெளியில இருக்காங்க, குவைத்ல இருக்கிறாங்க.
0: அப்படியா?
1: அவங்களை நாங்க ரொம்ப பண்றோம், அதுக்காகத்தான் போனோம்.
0: சரி, அம்மாவின் பேர் என்ன?
1: அம்மாவோட பேர் குமாரி.
0: குமாரி. ஓகே, குமாரி அம்மாவுக்காக அடுத்த பாடல் நல்ல பாடல் வருது. சரியா? நன்றி.

0: அந்த பாடல் ரோஜாவனம் திரைப்படத்துக்காக ஒளித்தோகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த அனிலா இரவு பொழுதின் தாலாட்டாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் மும்தாஸ் பேகம். வணக்கம் மும்தாஸ் பேகம்.
1: அன்பான இரவு நேர் வணக்கம்
0: மும்தாஸ் பேகம். நல்லா இருக்கீங்களா மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கிறேன் நானும். சரி மும்தாஸ் பேகம், சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நாங்க சாப்பிட்டாச்சு. ஏய், நீ இவ்வளவு லேட் ஆகிட்டு சாப்பிட்டுமே.
1: தரமாக இருந்தால் நட்பு கனிகள் சுவையாக கிடைக்கும்.
0: அருமை. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேருக்காகவும், சித்தியாஸ்மி, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்தா, பாத்மா, ரவி, ரஹ்மா, மர்சுக், ஃபாரூக், உவைதீன், சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஷ்ணு, உமாசன், வசந்தகுமார், ஈடன், சரோஜி, அப்துல் நாசிர், மோகன், அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசனா கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அன்பு வணக்கம் என்று சொல்லி ஹயா ஃபாதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கையரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அக்கறை பெற்று பப்டர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். இனிமையான வணக்கம் இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஹயா வசாத் அருமையான பாடல்கள் என்று சொல்லிக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. வணக்கம் புவனேஷ் பாசியூர் ஏ எஸ் பாலச்சந்திரன் அந்த கமெண்ட்ஸ் பதிவேற்றுகிறார். செல்வ சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னை முடித்துக் கொடுங்க. நான் ஷாருக் அக்குரையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறேன். நன்றி ஷாருக். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். ஈராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பொத்துவிலிருந்து ஜியா அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் லோசா. வணக்கம் லோசா.
1: வணக்கம்
0: லோசா. எங்கிருந்து பேசுறீங்க லோசா?
1: நான் தொல்புரத்துல இருந்து கதைக்கிறேன்.
0: தொல்புரம் லோசா. தொல்புரம் என்ன ஸ்பெஷல் லோசா?
1: கோயில்கள் இருக்குன்னு.
0: கோயில்களா? சரி சரி. ஆலய வழிபாடுகள் தான் அதிகம் அங்க. சரி லோசா, சொல்லுங்க லோசா, பாடல்கள் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
1: பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று பாடம் பாடுகளும் பிடிச்சிருக்கு.
0: ம், அப்படியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: உங்களுக்காகவும், வசந்த மகி பாட நினைவதற்காகவும், வசந்தம் கேட்டு கொண்டிருக்கும் நினைவதற்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் தோப்பூர்ல இருந்து அனிஃபா. வணக்கம் அனிஃபா.
1: வணக்கம் போனே.
0: அனிஃபா எப்படி இருக்கீங்க? அனிஃபா நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராகி நேர்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல்களை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறீங்க. நிகழ்ச்சி சிறப்பா இருக்குது. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி அனிஃபா. சொல்லுங்க அனிஃபா, இப்ப என்ன செய்யறீங்க? ரேடியோ கேட்டு அப்படியா?
1: ரேடியோ கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு குட்டி கவிதையும் இருக்குது.
0: சொல்லுங்க.
1: கவிதையின் தலைப்பு, நிலவே நீதான் யாருக்கு சொந்த மடி. முடிந்தால் அதை பாடலாக தரலாம், தர வேண்டும் நினைக்கிறேன். சிங்க பண்ணே, உன் அங்கம் எல்லாம் தங்கம், உன்னை கண்டால் ஆண்களுக்கு ஒரு ஆதங்கம். எனக்கோ புரியவில்லை, நீ கடவுளின் படைப்பா இல்லை கற்பனையின் வடிப்பா? நிலவே நீதான் யாருக்கு சொந்த மடி. நன்றி.
0: அருமை.
1: நன்றி.
0: சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்டதற்கு?
1: பாடல் என் குடும்பத்தினருக்கா வேண்டியும், உங்களுக்கா வேண்டியும், உங்கள் குடும்பத்தினருக்கா வேண்டியும். வத்தல் ஐயா கண்ணு, ஜம்பகா அப்துல் மஜீத், தோப்பூர் நூடின் சிராஜ், தோப்பூர் செல்வனர் மொஹைடீன் மற்றும் அன்பர். நிகழ்ச்சி காட்டிக்கொண்டிருக்க அனைத்து நேரங்களுக்கு வேண்டியும் கேட்போம்.
0: சார் எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய தேவநாசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். தேவநேசன் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு கார்த்திகேயன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காரு. வணக்கம் கார்த்திகேயன், ரொம்ப சந்தோஷம். அதே போன்று நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவிசாவில் இருந்து. அதே போன்று பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. ஹல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருக்கார். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது போனிஷ் என்று சொல்லிக்கொண்டே. பாடல் கேட்டதுக்காக மகன் துஷி, லெதுருஷன், விதுருஷன், மகள் வாசனா, சத்துரிகா, பனாவத்தை சொந்தங்கள் அனைவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் தங்கள் அலுவலக மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

காற்றலைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த நிலா இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சி குழு. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 10 மணி.

0: இரவுகள் தாளாட்டும் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.il கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். காற்றலையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதயங்களின் ஓசைகளை கேட்கும் இந்த இரவு பொழுதில் இதமான கவிதைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா. அழைப்பில் ஆட்டோ விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் சார்.
0: விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை போல் நலமா உச்சாம இருக்கேன்.
0: விஸ்வநாதன் அந்த பக்கம் மழையா?
1: இல்ல சார், வெயில் கொண்டு தான் சார், மழை இல்ல சார்.
0: அப்படியா சார். விஸ்வநாதன் சவாரி எல்லாம் முடிஞ்சது? அப்படியா
1: சவாலாம் முடிஞ்சு உங்க நிகழ்ச்சி கேட்டு வசந்த நாயகன் வந்தா பாடல் அருமையா தான் சார் இருக்கும்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க விஸ்வநாதன், அப்புறம் இன்னைக்கு என்ன கவிதை இருக்குது?
1: கவிதை ஒண்ணு இல்ல சார், பாடல் தான் சார் கேக்குறேன். பாடல் எல்லாம் இனிமையான பாடல் தருங்க சார். எனக்கு பாடல் உங்களுக்கு தர முடியும் சார்.
0: என்ன பாடல்?
1: சக்கரை நிலவே சக்கரை காரும் காணும் போது நிலவே, அந்த பாடல் முடிவு தாங்க சார்.
0: என்ன காரணம்?
1: அந்த பாடல்ல அருமையான வரிகள் இருக்கு, கேட்கக்கூடிய இனிமையான பாடல் சார்.
0: சரி சரி, யாரெல்லாம் மனித கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாலகேசர், காவத்து நீலகாந்தம் மர்ம ரம்சி, கணவன் பாலா, பிள்ளையன் ரகாணி சித்துமா, கோயிலர் மர்ம அருள் தெளிவு, கட்டாரகன் மர்ம ஜெகன், பனாவதரி மர்ம சங்கீதா, வானொன்மர அருள்மொழி, மும்தாஸ் பேகம், ஓயதன், நீதன், மருசூப், சின்னய மகாதேவன், ஜெகாய்மான், மாவனால மூர்த்தி, இமேனியா, சோமசி, தயாலன், உமாச்சந்திரன், கிருஷ்ண பக்தன், சுலைமான், மற்றும் முகந்தரா தாரணிமா, சரோஜினியம்மா, தந்தைக்கு தங்கத்துறை, பனாவத்தை ஒன்னா நம்பி இருக்கும் டீன் குடும்பத்தகம், ரவி குடும்பத்தகம், சாந்தா குடும்பம், அன்பான அரிப்பால் பூனை சார், உங்களுக்காக பாடல் கேட்போம் சார்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதே போன்று கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார் சிவராம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அவர்களோடு இணைந்து கொண்டு மாருத்து ஸ்ரீ மாதங்கி ஸ்ரீயும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், பாடல்கள் வர காத்திருக்கிறது. அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கணும். எங்களோட சைந்தவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் வெள்ளவத்திலிருந்து. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவுக்காகவும் ஒரு பாடல் தாருங்களண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அக்கறை பற்றிலிருந்து எங்களோடு இசாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் பாசியூர்லிருந்து இன்ஷாப், பாடல்கள் அருமையாக இருக்கிறது, தம்பி இக்பாலுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் கேட்டு மகிழலாம். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஹங்வலியிலிருந்து கிருஷா பாடல்கள் பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். சக்கர நிலவே இந்த பாடல் தான் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வரும், கேட்டு மகிழுங்கள். புவனேஷ் அவர்களுக்கு இனிமையான வணக்கம். கருவலை மனோ நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். சஹாமா வீதியிலிருந்து கிருஷ்ணப்பிள்ளை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். சப்மால் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அட்டம்பெட்டிய புஷ்பராஜ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல ஈராவூர் 4 சுதர்சன் லலிதா, எனது உயிரான உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லக்கூடிய சுதர்சன் ஜீவேஷ் ஜீவான் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக. நாளை மறுதினம் தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள், காற்றலைகள், கவிதைகளோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன். நம்ம அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படியா? சொல்லுங்க சாந்தா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு அம்மா பாடல் இல்லாம.
0: அம்மா பாடல் தான் பிடிக்குமா?
1: போட்ட பாடலே தொடக்கத்திலே அம்மா பாடுங்களா? என்ன
0: நீயே நீயே. சரி சரி, சொல்லுங்க சாந்தா, யாரெல்லாம் இணைத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். தேஜன் பாடல் பதிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே முகமது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம தன்னுடைய அன்புக்குரிய சொந்தம் சஹராவுக்காக தன்னுடைய கவிதைகளை பகிர்ந்திருக்கிறார். கண்கள் வரைந்த ஓவியம் நீ, கண்கள் வரைந்த ஓவியம் நீ, கனவில் மலர்ந்த காவியம் நீ. நாம் நடந்த பாதைகள் அப்படியே இருக்கின்றன, உன் சுவடுகள் மட்டும் எங்கே மறைந்தன. வெளிகள் தேடும் வெளிச்சமும் நீ, நெஞ்சம் தூங்கும் வலியும் நீ. வெளிகள் தேடும் வெளிச்சமும் நீ, நெஞ்சம் தாங்கும் வலியும் நீ. பிரிவு என்னும் புயலடித்த போது உன் நினைவுகள் மட்டும் எனக்குள் துணை. உன்னோடு வாழ்ந்த சில நொடிகள் என் வாழ்நாள் முழுவதுக்கும் போதுமடி. உன்னோடு வாழ்ந்த சில நொடிகள் என் வாழ்நாள் முழுவதுக்கும் போதுமடி. நீ என்னை மறந்து பிறந்தாலும், நீ என்னை மறந்து பிரிந்தாலும், என் சுவாசம் உள்ளவரை உனக்காகவே என்

நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக நாளை மறுதினம் தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் ராமகிருஷ்ணா வந்திருக்கார். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் ராமகிருஷ்ணா.
1: நலமுடன் வாழையிறவனை.
0: நன்றி நன்றி ராமகிருஷ்ணா. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? செங்கலடி வீரகத்தில் இருந்தா?
1: வீரகட்டி.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, வீரகத்தில் என்ன ஸ்பெஷல்? வீரகத்தில என்ன ஸ்பெஷல்?
1: வீரகட்டில
0: என்ன ஸ்பெஷல் கேட்டேன். என்ன விசேஷம்?
1: என்ன விசேஷம் என்னன்னா, நான் ஃபார்ம் செய்யறேன், கோழி ஃபார்ம் செய்யறேன். அதால கொஞ்சம் வழியில போய்க்குள்ள கோழிக்கிட்டே இருந்து கொள்ளணும்.
0: அப்படியா?
1: ஆமாண்ணா.
0: சரி சரி, அப்ப நீங்க அப்படியே ஃபார்ம் வேலை செய்து கொண்டே ரேடியோ கேட்டு கொண்டிருக்கீங்க.
1: சரி, கேட்டே இருக்கோம்ண்ணா.
0: சரி, நன்றி. சொல்லுங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்க போறீங்க பாடலுக்காக?
1: அண்ணா, எனக்கு ஒரு பாடல் ஒன்று தரீங்களா?
0: என்ன பாடல்?
1: அண்ணா, எனக்கு பொன்னுமணி திரைப்படத்தில் அந்த சுமந்து சுமந்து எங்கும் சுமக்க வச்ச மாமா என்ன தவிக்க
0: விடலாமா. நல்ல பாடல், பார்க்கலாம். நாளைய நிகழ்ச்சியில் சரி நான் உனக்கு தயாராகிறேன். சரியா? சரி, யாரெல்லாம் முனைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: ஒழிக்கப்போற பாடல் செங்கலடி கந்தையா சுதர்சன் மாமாவுக்காக கேக்குறேன்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அன்பான இரவு பொழுது வணக்கம். பாடல்கள் படுத்திருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே பூனாகல் இருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பலாங்குளம் இருந்து அவனாசி வைஜந்தி பாலா வணக்கம் சொல்லிருக்காங்க. வணக்கம். பாடல் வருகிறது. கேட்டு மகளைகள் நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துகள் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் வந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். புவனேஸ்வரன் மங்கேகாசி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம். ஹாய் புவனேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தினம் பண்டாரவளையைச் சேர்ந்த கிஷாந்தன் 22வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவதாக அப்பா வினோதன், அம்மா பிரேமலதா, தம்பி ரோஷான், ஷபினாஸ் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்காங்க. இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்கின்றோம். கிருஷ்ணபிள்ளை பெரியநிலாவன் இந்த நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். பண்ணைபுரம் மணிகண்டன் இரவு பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். ஃபைரோஸ் ட்ரெய்லர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரசானா சொல்லியிருக்காங்க. அக்கறைப்பட்டிலிருந்து தான் அந்த கமெண்ட்ஸ் நீ பதிவிட்டுருக்கிறாங்க. அதேபோல் JAM ரிஸ்வான் இழந்த கூட வேறு வெள்ளந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டு டிவான் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். பலாங்குட குமாரி என்று சொல்லியிருக்கிறாங்க. புவனேஷனா வணக்கம். கென்யா குறிஞ்சங்கேணியிலிருந்து ரியாசா ரியாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல குமுதா கிருஷ்ண சாமி அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்கிறாங்க. வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லக்கூடிய சரண்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. சரண்யா பாடல் வருகிறது. கேட்டு மகளுங்கள் அன்பு வணக்கம். நான் கம்மடு ஆறுமுகம் ராஜ், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். அன்பு மனைவி மல்லிகா, மகள் யசோ, அபி மற்றும் கம்மடுவை வர்ஸ் டெய்லர்ஸ்ல தாடி ராஜா மற்றும் மும்தாஜ் பேகம், அன்மொழி, வசந்தம், உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: இணைந்திருக்கின்றீர்கள் வசந்தனிலா நிகழ்ச்சியோடு. இனிமையான பாடல்கள் அப்படியே காற்றாலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: பிரியமான இரவு வணக்கம் பூனேசானா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கு. நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல் போடுறீங்க. காதல் உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்துறீங்க.
0: யார் யாரெல்லாம் இருந்து பாடல் கேட்டு கொண்டிருக்கீங்க?
1: நான் அண்ணாவெல்லாம் கேட்டு கேட்டு இருக்கோம்.
0: அப்படியா? அவங்க பேர்லயும் சொல்லலாமே.
1: சரி, எனக்கு முடிந்தா இந்த பாடல் தாங்க. என்ன பாடல் தெரியுமா? சிறக்க இல்லாத பூங்குருவி.
0: அந்த பாடலா?
1: ஆமா.
0: சரி, முடிச்சுக்கலாம். யாரெல்லாம் எடுத்து கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: பாடல் விரும்பி கேட்கறது வந்து அண்ணாமார்கள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளைகளான சிதார்த்தி, தக்ஷலதேவி, சன்விதன்யா, மற்றும் நண்பர்களான ரில்வான், பாரதி, தியாகமேரி, மெடோனா, மற்றும் செந்தகலையூர் ராஜேந்திரன் ராஜமாணிக்கத்துக்கு தான் பாடல்தாங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7750 0001 அல்லது 0312 7750 111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: சந்தோஷமா இருக்கு நிமலாதேவி. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. சொல்லுங்க சொல்லுங்க நிமலாதேவி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா? யாருக்காக என்ன பாடல் வேணும்?
1: கவிதை இல்லையா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, கவிதை சொல்லுங்க.
1: கண்களை மூடினார் கனவு, இதயத்தில் திறந்தார் காதல். உன் அழகு என் இதயத்து அழகு, அதை நினைத்து உன் விரல்களை பிடித்து கடலும் கடையும் எங்கெங்கு காற்றுகளையும் இருவருமே சென்றோம். ஒரு நாள் என் கை விரலை நழுவி என்னை கடலில் தள்ளிவிட்டார். இன்னொருத்தி கையை பிடித்து விட்டார். ஒரு நாள் அவள் உன்னை கடலில் தள்ளுவார், நீ அலையாக கரையில் விழுவார். அப்போதே உன்னை நான் தூக்கி விடுவேன், என் காதலனாக இல்லை. காலமெல்லாம் நினைத்து கண்ணீர் நீ வடிக்கணும், அதை நான் எதிர்பார்த்தேன்.
0: அருமை, நன்றி நன்றி மலாதேவி. தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். இது காற்றலைகள் வசந்த நிலா.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிலா காற்றலைகள் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதமான இரவு பொழுதில் இதயங்கள் கேட்கும் இசையாக காற்றலைகள் வசந்தனிலா. இப்போது எங்களோட அழைப்பில் சதுர்ஷிகா வந்திருக்கிறாங்க. வணக்கம் சதுர்ஷிகா.
1: வணக்கம்
0: சதுர்ஷிகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: லட்சியம் கூட செய்து காட்டுங்க. சரி, வாழ்த்துக்கள். உங்க லட்சியம் வெற்றி பெற யாரெல்லாம்

நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக நாளை மறுதினம் தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.

ஒலித்தோ இந்த பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்தது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா, இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் ஃபேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷன்னா, அப்படி இருக்கிறீங்க நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இரவு பொழுது வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டே ஸ்டீவன் அந்த கமெண்ட்ஸினை பார்த்து பெற்றுக்கிறார். ஆனால் நான் வெள்ளவத்திலிருந்து கெதுர்ஷனா எழுந்திருக்கின்றேன். அக்கா துவிஷ்காவிற்காகவும் அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அண்ணா முடிந்தால் விஜய் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இனிமையான வணக்கம் புவனேஷ் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிக்கொண்டு அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. உனக்காக சிரிக்கின்ற கண்களை விட உனக்காக அழுகின்ற கண்களை நேசி உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். அருமை பலாங்குள்ளிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரொம்ப நன்றி வசந்த நிலா அருமை முகமது ஷஃபான், நன்றி ஷஃபான். இரவு பொழுது வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க புவனேஷ் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களை மின்னித்துக் கொள்ளுங்கள். கிணிகத்தன கடவுள்லேருந்து கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். செந்தில் பத்தனையூர் வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஷரீஃபா நிக்கவரட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறோம். நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நீங்க எப்படி இருக்கிறீங்க. ஈஸ்வரன் தெமோதர்லேருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். குமால் தங்கதுரை அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அவிசாவல்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எட்டியந்தோட்டை ஆட்டோ விஸ்வநாதன், துமோதரை வகைத்தோட்டம் சின்னையா மகாதேவன், வத்தலை ஐயா கண்ணு ஆகியோரை மின்னைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாசியூர் இன்ஷாப் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். நன்றி. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். ஆரியம்பதி இதயரத்னம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். ஏறாவூர் 4 சுதர்ஷன் லலிதா எனது உயிரான உறவுக்காக ஒரு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே ஜிவேஷ் ஹிலாரிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். நிராஷ் அன்பு வணக்கம் என்று பாய்ந்திருக்கிறாங்க. கலனிலிருந்து சுலைமான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாவலப்பீட்டிலிருந்து ஷாலினி அன்பு வணக்கம் என்று பாய்ந்திருக்கிறாங்க. வணக்கம். அதே போன்று மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கருங்காலிச்சோலையிலிருந்து பாடல் தெருவில் அருமையாக இருக்கிறது நந்தகுமார் வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம் நந்தகுமார். இரவு பொழுது வணக்கம் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கே உவைதீன் அந்த ஆகாயத்தின் அடிப்பகுதிக்கு சென்று உனக்காகவே சில நட்சத்திரங்களை பறித்து நீ உறங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இரவையும் பௌர்ணமியாக பொலிவிடச் செய்து விடுவேன் உன் யாசகனாய். வித்தியாசம் அருமை. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எங்களுக்காகவும் பாடல் தாங்க சொல்லக்கூடிய நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். நசூர் உங்களுக்காகவும் பாடல் வதிகெடுத்து கேட்டு மகிழுங்கள்.

அளித்து வருகின்ற பாலுடன் நானும் நிகழ்ச்சி அடைந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள், ரொம்ப சந்தோஷம், நன்றி. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

அதுதான் காதலா அடராமா, இது என்னவே

0: தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா?

0: வெக்கத்து பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: வித்தியாசமாக.
1: சசக நிசப்ப நிசாச சசசமக நிசப்ப நிசாச நிசப்ப.

வெல்லம், மயிலின் அகவெல்லம், பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூபாலம் கேட்கும் புது காலை தோறும் இயற்கை தேவனை புகழ் பாடும், பறவைகளும் பட்சிகளும் துதி பாடும், அதிகாலையில் சுதி மீட்டு கதி தேடும், ஒவ்வொரு காலை பொழுதிலும் தேவனை தேடுவது எத்தனை இனிமை, அவர் சத்தம் அனுதினம் கேட்டால் எத்தனை அருமை. ஆத்துமாவே, காலைதோறும் தேவனை தேடும் பழக்கம் உனக்கு உண்டா?

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் விடியல், வசந்தத்தின் விடியல்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இன்றைய நாளும் சோஃபாயிலாகம் கொண்டு வரும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 9 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. ஒரு பூ மலர்வதைப் போலதான் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய விடியலும் மலர்கின்றது. அது யாருடனும் போட்டி போடுவதில்லை. தன்னியல்பான அழகையும் வாசனையும் உலகுக்கு தருகிறது. அதுபோலதான் நீங்களும் இருக்க வேண்டும். இன்று யாரோடும் உங்களை ஒப்பிடாமல் உங்கள் இயல்பான திறமையால் இந்த நாளை அழகானதாக மாற்றுங்கள். இந்த இனிமையான நச்சந்தனையோடு இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த 80களின் இனிமையான பாடல்கள் எல்லாம் உங்களை மகிழ்க்க காத்துக்கொண்டே இருக்கிறது. 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் இன்றைய நாள் முழுவதும் வசந்தம் வானொலியில் ஒலிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் நம்ம விடியல் நிகழ்ச்சியிலும் கூட பாத்தீங்கன்னா, இனிமையான இடைக்கால பாடல்களை அப்படியே நானும் தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதே போன்ற இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

அகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். திருமதி பழனிசாமி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தொடர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 20 நிமிடமாகவும் இந்த வழி நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கலார் உதயபுரத்திலிருந்து உதயன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு கேஷாயினி மற்றும் ஜிதோக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே வேளையே ஹட்டன் கேம்ல இருந்து சொந்த தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இன்றைய நாள் வந்து அவருக்கு விடுமுறையும். இன்றைய நாள் முழுவதும் நான் வந்து எஃப்எம் விட்டு போகவே மாட்டேன், செவ்வாய் ராகத்தை அப்படியே நான் விடாம கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சுந்தர் உங்களுடைய அன்பிற்கு. அதே போல பின்னணி இந்த ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? மண்பு மனைவி பத்மினி மகள் சுமதி தினுதசன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வருக்கா போல பனவனில இருந்து நகுலேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு அன்பு கணவர் குமாரசிங்க அவர்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வியூ இழந்து மலர் வந்திருக்கிறாங்க அன்பான கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தன மோகன், பவானி, கண்ணதாசன், கருப்பையா, விஜய் கல்யாணி, அஸ்வினா, ஸ்ரீ திமேஷா, டிலு, தம்பி ராஜா, விஜய், ராணி, சம்பித்தன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கு இருந்த சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈஷான பிரபாதரன், லட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துறை சிவாஞ்சலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சின்னையா, மகாதேவன், சுமோதரி, வகத்தொழுதல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி, பண்ணாவதி, சரோஜினி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. வத்தலிருந்த ஐயங்கலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சீம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெளிமடு செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். யட்டியந்தோட்டியில இருந்து இனிமையான காலை நேர வணக்கங்களையும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் கொள்வதாகவும் அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, இதே போல எட்டியந்துட்டி சிவாஜிரஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராய ஸ்ட்ரீட்ல இருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மாத்தலையில இருந்து ரெக்னோ ஹோட்டல் ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அனில் கும்லி வந்திருக்கிறாங்க. வேலவத்தை சந்தோஷ் பூக்கட இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெளிமடைந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. பனாவத்தை கவிதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை மாத்திர இந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கண்டி பண்பிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியந்துடைய பனாவத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளையே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கட்டார்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ரிக்ஷன் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக ஒரு பாடல் கேட்டு இருக்கிறாங்க. அவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு அவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. நான் உங்கள் சிவானி. நேரு மதிகளை 5 மணிக்கு 24 நிமிடம்

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துகளோடு விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 28 நிமிடம்.
1: வசந்தம் FM